0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக ஆண்டு 1948, சிறன் மாதம் 17 நாள், பராப வருடம் ஆடி மாதம் 23 நாள், 2021 ஆகஸ்ட் மாதம் 8 தேதி சனிக்கிழமை.

0: முற்றும் துறந்தவர்கள் முதன்மையானவர்கள். மற்றவர்கள் ஆசை வலைக்கு உட்பட்டு மயங்கி நிற்பவர்கள். குறள் எண் 348, அதிகாரம் துறவு.
1: தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர்.
0: முற்றும் துறந்தவர்கள் முதன்மையானவர்கள். மற்றவர்கள் ஆசை வலைக்கு உட்பட்டு மயங்கி நிற்பவர்கள். குறள் எண் 348, அதிகாரம் துறவு.

ஏழுபத்திற்கு தமிழ் செய்திகள், ஆறாயிரத்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, ஆறுபத்திற்கு இணையத்தில் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜனம் அவர்கள் சென்னை வானொலி. ஆறுபதற்கு பக்தி மாலை, ஆறுநுப்பதற்கு ஒரு சொல் கீழில் இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில், பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் கா அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:50 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேலை அவர்கள். 7:00 சூழல் விளக்கு சென்னை அஞ்சலாக, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

தாய்முதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் போலூட்டிற்கான ஆலோசகர் த அன்பரசி அவர்கள். பகுதி 8 ஏழம்புக்கு இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கொச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:15 மதுரை தென்றல், 8 மணிக்கு மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தை சிலர் டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுரை தென்றல், 9 மணிக்கு அரங்கிஷை சென்னை அஞ்சலாக, ஏஎஸ் முரளி பாட்டு, எவிவி ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்த வச்சலம் அவர்கள் மிருதங்கம், விஎஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சரா. 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு மதுரை தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 சங்கீதச்சாரல், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 பெருமை மிகு பாரதம், சென்னை எனும் தொழில் நகரம் உரைச்சித்திரம், எழுதியவர் டி சுரேந்திரர், அமைப்பு எஸ் ஜோஸ்பிராஜ் அவர்கள், 1:50 மாலை செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. ஒன்றாம் தேதிக்கு வெள்ளிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் ஒழிப்பு நிறைவு, 5:27 குரமதம், 348 துவக்கம், 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள் பாகுபலி 1 திரைப்படத்திலிருந்து, 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:50 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஹிஷான் வாணி சென்னை அஞ்சலாக, 7:30 மதிப்பு கூடுதலும் தொழில்நுட்பங்கள், திருவண்ணாமலை கீழ் நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த மார்க்ரெட் அவர்களின் உரை. 20 தயாரிப்பு நேர்முகம் பங்கேற்பு, திருநெல்வேலி மாவட்டம் தென்பது கிராமத்தைச் சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்கள் படைப்பு, சென்னை வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:15 பாராளுமன்ற நிகழ்வுகள் குறித்து விமர்சனம் டெல்லி அஞ்சலாக, 8:30 இசை மஞ்சரி சுகுணா புருஷ்தமன் பாட்டு, 8:40 ஆங்கில நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக, 9:00 ஆங்கிலத்தில் செய்தி டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 ஒளிபரப்பு நிறைவு.

0: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு, வீட்டுல இருக்க வழியும் நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வழியும் நான் தான் பாக்கணும். சரி, குப்பைய கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலைய பாப்போம்.
1: சாந்தாக்கா, நீங்க ஃபேன் சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
2: தலிவரு,
1: வீட்டுல இருக்க குப்பைய ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும். அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
0: நான் மட்டுமா குப்பைய தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
3: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பைய போட்டுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டியை தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
0: சரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இனிமேலாச்சும் நம்ம எல்லாம் மாறலாம்.
4: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
7: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
6: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
7: அதுக்கு என்னமா பண்றது?
6: என்னவா எல்நீனோ கேள்விப்பட்டிருக்கியா?

0: என்னது எல்லி நோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அள வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
0: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
0: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
0: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: கேட்கலாம் ஆங்கில திசைகள் டெல்லி அஞ்சலாக.
7: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை அனுஜா குமார். Prime Minister Narendra Modi will address the 57th convocation ceremony of IIT Delhi today. He will address more than 3,000 graduating students, including undergraduate and postgraduate students, and 587 PhD scholars. The Prime Minister said that IIT Delhi has always made a rich contribution in the fields of research and innovation. Mr. Modi said that he looks forward to being among the students and teachers of this pioneering institution. Addressing a press conference in New Delhi yesterday, Director IIT Delhi Rangan Banerjee said that Mr. Modi will present the institute's most prestigious awards, including the President's Gold Medal, Director's Gold Medal, Shankar Dayal Sharma Gold Medal, and Perfect 10 Gold Medals to the meritorious students. Union Home and Cooperation Minister Amit Shah will inaugurate the new office of the National Urban Cooperative Finance and Development Corporation Limited today in Mumbai. The Home Minister will also interact with the representatives of State Urban Cooperative Bank Federations and District Associations of Maharashtra. During the program, a memorandum of understanding will be exchanged between the corporation and the National Forensic Sciences University. The collaboration will play an important role in strengthening cybersecurity, technological capabilities, and institutional capacity in the urban cooperative banking sector. Payments Council of India has announced that UPI will continue to be free for consumers. In a statement, the council affirmed that every Indian can continue

0: to make instant digital payments without any transaction charges. It also noted that small merchants will not be charged for accepting digital payments. The Payments Council of India clarified that any applicable merchant service charges, which are commercial arrangements solely between the merchants and the payment providers, do not mean that consumers pay to use digital payments. India has rejected the objections raised by a US lawmaker on the proposed Foreign Contribution Regulation Amendment Bill, saying that its legislative matters are its internal affairs, in which the decisions are taken by the Parliament. External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said this during a media briefing in New Delhi. While replying to a question in this regard, Mr. Jaiswal pointed out that there are several nations, including the US, which regulate the flow of foreign funds. Replying to the defense pact between Pakistan, Turkey and Saudi Arabia, the spokesperson said the development is being closely followed. On recent defense pact between Pakistan and Somalia, Mr. Jaiswal said India continues to follow these developments closely. The first formal talks between the Jharkhand government and the students' delegation were held late last evening amid ongoing agitation over alleged irregularities in the JPSC and JSSC examinations. During the meeting, the students reiterated their demands for transparency in the recruitment examinations, an impartial probe into the alleged irregularities, and comprehensive reforms in the recruitment process. Four state ministers and the development commissioner represented the government in talks. The minister said the government would take positive steps on the students' demands and assured them that all issues raised during the meeting would be placed before the chief minister. The students described the talks as positive, but said their sit-in protest and hunger strike would continue until a written decision is taken and concrete action is initiated on their demands. United Nations Secretary General Antonio Guterres has called for an impartial inquiry into the killings of protesters in Pakistan-occupied Jammu and Kashmir, POJK. The UN Deputy Spokesperson Farhan Haq said that there must be accountability if peaceful protesters were harmed. Earlier, the UN High Commissioner for Human Rights, Volker Turk, called for prompt, thorough and impartial investigation into all deaths during the unrest involving both protesters and security forces. In badminton, Indian shuttler Ashmita Chaliha will face compatriot Rakshita Ramraj in the women's singles semi-finals of the Korea Masters Super 300 tournament in Asan this morning. Ashmita Chaliha and Rakshita Ramraj won their respective quarterfinal matches to advance to the semi-finals. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: அண்மை காலத்தில் படிக்கின்ற பழக்கம் வெகுவாக குறைந்து வருகிறது. படிக்கிற பழக்கம் நம்மிடையே வந்துவிட்டால் வாழ்க்கை வளமாகும். இன்னைக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் வந்தவர்களுடைய வரலாற்றினை புரட்டி பார்க்கிற போது அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்றால் அந்த படிப்பு இருக்கிறது. அதனால தான் நம்முடைய தமிழர்கள் வீட்டுக்கு படிக்கட்டு வச்சாங்க. கோயிலுக்கு போகணும்னா கூட படிக்கட்டில் தான் ஏறி போகணும். ஏன் படிக்கட்டு வச்சாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த படியில் நம்ம கால் வைக்கும்போது அந்த படி சொல்லும் படி, படிப்படியாக ஏறினா நம்ம மேலே போயிடலாம். அதே மாதிரி படித்தா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், உயர்ந்த நிலைக்கு போயிடலாங்கிறது தான் இந்த படிப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால்தான் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் மிக அழகான ஒரு வார்த்தையை சொன்னான், உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் தாயின் மனம் திரியும் என்கின்ற அற்புதமான பாடலினை புறநானூற்றிலே எழுதி வைத்தான். இந்த பாடல் என்ன சொல்கிறது, எப்படியாவது படி உனக்கு உயர்வு கிடைக்கும், உன்னுடைய குடும்பம் தாழ்ந்த நிலையில் இருந்தால் கூட நீ உயர்ந்த நிலைக்கு பெரியோர்களால் அரசாங்கத்தால் அழைக்கப்படுவாய். அப்படி அழைப்பதற்கு எது பயன்படுகிறது என்றால் படிக்க வேண்டும்.

0: இந்த படிப்புத்தான் உன்னை உயர்த்தும் என்பதை உலக அரங்கிற்கு படிப்பு என்கின்ற செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. புத்தகம்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, வீட்டுக்கு சுண்ணாம்படித்தோம், உடனே அது புதிய அகமாக மாறிவிடும். வீட்டுக்கு இன்னொரு பேர் அகம். அதை சுண்ணாம்படிக்கிற போது, வண்ணம் தீட்டுகிற போது அது புதிதாக மாறிவிடும். அதே மாதிரி இந்த புதிய புத்தகம் படிக்கிற போது, இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் மனத்துக்கு இன்னொரு பேர் அகம். இந்த அகத்தை அது புதிதாக்கும், தூய்மையாக்கும். அப்போ மனசு புத்தகமாக மாறும். வண்ணம் தீட்டினால் அது புத்தகம் வீடு. அதே மாதிரி நல்ல நூல்கள் படித்தா அந்த நூல்கள் நம்ம மனசுக்குள்ளார போய் நம்ம மனசில் இருக்கிற இருளை, வஞ்சகத்தை, சூதை எல்லாம் தூள் தூளாக்கி நம்மை புதிய மனிதராக மாற்றிவிடும். அதனால தான் புத்தகத்துக்கு நம்முடைய முன்னோர்கள் புத்தகம் என்று பெயர் வைத்தார்கள். இப்படி புத்தகமாக மாறுவதற்கு நாம் புத்தகம் படிக்க வேண்டும். அதனால தான் பாவேந்தன் பாரதிதாசன் சொல்லுகிற போது கூட, காலையில் படி, மாலையில் படி, நண்பகல் எப்பயுமே படிச்சுக்கிட்டுரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வலியுறுத்தியிருக்கிறார். புறநானூற்றில் சொன்னதைப் போலவே இன்றைய இலக்கியங்களும் படிப்பின் அருமையை, சுவாசத்தின் பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் படிக்க இளைஞர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பரிசு பொருள்களை பிறந்த நாளுக்கு நம்ம போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். அப்படி இல்லாமல் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் வரும்போதும் அதை கொடுத்தோம்னா அவங்க நல்லா படிப்பாங்க. அதனால தான் எப்பயுமே படிப்புத்தான் உன்னை உயர்த்தும். தாராபாரதி சொல்லுகிற போது சொல்லுவார், விழி விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி, நீ நீட்டிப்படுத்தால் உலக உரண்டையில் நீதான் பூமத்திய ரேகை, நீ போட்டு கொடுக்கும் பாதைதான் உலகம் வளம் வரும் பாதை என்ற அற்புதமான செய்தியை செதுக்கி வைத்தார்கள். உலகம் முழுவதும் நீ நடப்பதற்கு படியுங்கள் என்கின்ற வார்த்தையை இன்றிலிருந்து மந்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

0: சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ கட்சியில் பக்திமல் நிகழ்ச்சி கேட்க இருக்கிறோம். முதல் பாடலாக கேட்டு இணைந்தனர்கள் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலையில் அடுத்த பாடலை நாம் பக்தி மாலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலாக இதோ

0: பாதுகாப்பு பயணமே எல்லோருக்கும் நல்லது.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.
2: இதுவரை கேட்டீர்கள் நேரம் 6 மணி.
3: அன்பர்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை காளான் வளர்ப்பு பற்றிய தொழில்நுட்ப பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். முன்பதிவு அவசியம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9488575716. ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பர்ந்த விவசாயிகளே, இயற்கை முறையில் களைகளை கட்டுப்படுத்த 5 எளிய வழிகளை பின்பற்றலாம். முதலாவதாக, பொய் விதைப்பாக பயிரிடுவதற்கு முன்பு நிலத்திற்கு நீர் பாய்ச்சி களைகள் முளைத்த பிறகு உழவு செய்தால் ஆரம்பத்திலேயே களைகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம். பயிரிடுவதற்கு முன் பசுந்தாள் உரப்பயிர்களை வளர்த்து அவற்றை மடக்கி உழுவதன் மூலம் களைகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தலாம். பிரதான பயிருக்கு ஏற்ற ஊடு பயிர்களை சாகுபடி செய்தால் நிலம் வெறுமையாக இல்லாமல் இருப்பதால் களைகளின் வளர்ச்சி குறையும். வைக்கோல், உலர்ந்த இலைகள் அல்லது பிற இயற்கை பொருட்களால் மண்ணை மூடுவதன் மூலம் களைகள் முளைப்பதை குறைக்கலாம். ஒரே பயிரை மட்டும் பயிர் செய்யாமல் பல பயிர்களை இணைத்து சாகுபடி செய்தால் சூரிய ஒளி மண்ணில் நேரடியாக படுவது குறைந்து களைகளின் வளர்ச்சியும் குறையும். பயிருக்கு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு களைகளை கட்டுப்படுத்துவதே நல்ல மேலாண்மை. இயற்கை வழி சிறந்த பயிர் என்பதே நல்ல எதிர்காலம் என்பதை விவசாயிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பர்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மண்புழு உரம் தயாரித்தல் பற்றிய இலவச பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9488575716. ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பர்ந்த விவசாயிகளே, தரமற்ற அல்லது சான்றளிக்கப்படாத விதைகள் குறைந்த மகசூலுக்கு காரணமாகும். அதிக வயது நாற்று நடுதல் வேர் வளர்ச்சியை பாதித்து மகசூலை

0: குறைக்கும். அதிக அடர்த்தியாகவோ அல்லது குறைவாகவோ நடுதல் விளைச்சலை பாதிக்கும். சரியான இடைவெளியை கடைபிடிப்பது நல்லது. அதிக தண்ணீரோ அல்லது குறைந்த தண்ணீரோ நெல் வளர்ச்சியை பாதிக்கும். தண்ணீர் மேலாண்மை முக்கியமானது. சமயோசிதமாக உரமிடாததால் சத்து குறைபாடு ஏற்பட்டு மகசூல் குறையும். எனவே சரியான நேரத்தில் உரமிட வேண்டும். களைகள் அதிகமானால் ஊட்டச்சத்துக்கள் பறிக்கப்பட்டு மகசூல் குறையும். களை மேலாண்மை அவசியம். பூச்சி மற்றும் நோய்களை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தவில்லை என்றால் அதிக சேதம் ஏற்படும். சரியான மேலாண்மை செய்வதால் அதிக மகசூல் பெற்று அதிக லாபம் அடையலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, தக்காளியில் கந்தகச்சத்து குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி செய்யும் முறைகள் குறித்த அறிவிப்பு. 1% கால்சியம் சல்ஃபேட் கரைசலை 15 நாட்கள் இடைவெளியில் இலைமேல் தெளிக்க வேண்டும் அல்லது ஜிப்சம் 1 ஹெக்டேருக்கு 50 கிலோ என்ற அளவில் இடலாம். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் என்பது குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண்மை அலுவலர் கே அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் பயன்பாட்டில் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்று சொல்லக்கூடிய நன்மை செய்யும் பாக்டீரியாவும், பேசிலஸ் சப்டிலிஸ் என்று சொல்லக்கூடிய நன்மை செய்யும் பாக்டீரியாவும் வேளாண்மை துறை அரசின் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்டு மானிய விலையில் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. இந்த பாக்டீரியாக்கள் தாவர வேர்பகுதியில் வாழும் நன்மை செய்யும் எதிர் உயிர் பாக்டீரியாவாகும். பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய நோய்கள், பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த சூடோமோனாஸ் பேசிலஸ் பாக்டீரியாக்கள் உதவுகின்றன. வாடல் நோய், வேரழுகல் நோய், சாம்பல் நோய், இலைப்பிள்ளி நோய் போன்ற பூஞ்சான நோய்களை கட்டுப்படுத்துகிறது. தக்காளி மற்றும் நெற்பயிர் போன்ற பயிர்களில் வேர்முடிச்சு நுட்பங்களை கட்டுப்படுத்துவதற்கும் உதவுகிறது. அது மட்டுமல்லாமல் வேர்களின் வளர்ச்சிகளை தூண்டி ஊட்டச்சத்து உறிஞ்சுவதை அதிகரித்து மகசூலையும் அதிகரிப்பு செய்கிறது. மேலும் மண்ணில் கரையாத நிலையில் உள்ள சத்துக்களை செடிகளுக்கு கிடைக்க செய்கின்றது. பூஞ்சாணங்களை பயன்படுத்துவது போன்று இந்த பாக்டீரியாக்களையும் விதை நேர்த்தி மூலமாகவோ, நாற்று நேர்த்தி மூலமாகவோ, மண்வழி மூலமாகவோ, இதை இலைத்தழிப்பு வழி மூலமாகவோ பயன்படுத்தலாம். பாக்டீரியாக்களை பயன்படுத்தும் போது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் விதையுடன் கலந்து இட வேண்டும். விதையுடன் கலந்து நிலையில் 30 நிமிடங்கள் உலர்த்தி அதன் பின்னர் விதைக்க வேண்டும். நாற்று நேர்த்தி செய்யும் போதும் 1 லிட்டர் தண்ணீருக்கு இந்த பேசிலஸ் சப்டிலி, சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியா மருந்துகளை 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்து 30 நிமிடம் நனைத்து அடவு செய்யலாம். மண்ணில் நேரடியாக பயன்படுத்தும் போது 1 ஹெக்டேருக்கு அதாவது 2.5 ஏக்கருக்கு 2.5 கிலோ வீதம் 50 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து பரவலாக இடலாம். மரங்களாக இருந்தாலோ செடிகளாக இருந்தாலோ 1 ஹெக்டேருக்கு 1 லிட்டர் என்ற வீதத்தில் நடவு செய்த 30, 60, 90 நாட்களில் வேர்பகுதிகளில் ஊற்றலாம். இலைவெளி தெளிப்பதற்கு 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 முதல் 5 மில்லி அல்லது 2.5 கிராம் என்ற அளவில் அதிகாலை அல்லது மாலை நேரத்தில் இலைகளின் இருபுறமும் தெளிக்கலாம். தற்போது மெட்டானேசியம் அனிசத்துள்ள என்ற உயிரியல் கட்டுப்பாட்டு காரணியான பூஞ்சைகளை பற்றி பார்க்கலாம். இந்த மெட்டானேசியம் அனிசத்துள்ள என்பது ஒரு வகை பூஞ்சானம். இதற்கு முன்னர் எடுத்துரைக்கப்பட்ட பேச்சில சப்டியில் சூடோமோனாஸ் என்பதே பாக்டீரியா. இந்த மெட்டாரேசியம் அனிசத்துல என்பது உயிரியல் பூஞ்சை. இது என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பூஞ்சானம். இது பூச்சிகளை, நோய்களை கட்டுப்படுத்தாது. பூச்சிகளை, நம்ம வயலில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு இயற்கையாகவே மண்ணில் கிடைக்கக்கூடிய எது உயிர் பூஞ்சானமாகும். இந்த மெட்டாரேசியம் அனிசத்துல என்பது நாம் நேரடியாக தெளிக்கும் போதோ இல்லை குப்பையோரம் கலந்து இடும் போதோ இந்த பூஞ்சான வித்துக்கள் பூச்சிகளின் உடல் மேல் பட்டவுடன் அதனை தாக்கி அதன் மேல் பூஞ்சானங்கள் வளர்ந்து அந்த பூச்சியை செயல்பட விடாமல் தடுக்கின்றது. இதன் மூலமாக வேர்பூச்சி, இலை சுருட்டுக்குழு, மக்காச்சோள படைப்புழு, புகையான், வெள்ளை ஈக்கள், வேர்முதுகு பூச்சி, காய்ப்புழுக்கள், நிலக்கடலை சுருள் ஈ பூச்சி, மாக்கூன் வண்டு, முந்திரி தண்டு துளைப்பான் வண்டு, அசிவினி, இலைப்பெண் போன்ற பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். மெட்டாரேசியம் அனிசத்திலே பயன்படுத்தும் முறைகள். இந்த மெட்டாரேசியம் அனிசத்திலே என்று சொல்லக்கூடிய உயிர் எதிர் பூஞ்சானத்தை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற விதத்தில் விதை நேர்த்தி செய்யலாம். அல்லது வயலில் இடும்போது 50 கிலோ மத்திய தொழு உரத்துடன் 2 கிலோ மெட்டாரேசியம் கலந்து இடலாம். தெளிப்பு முறை, 1 ஏக்கருக்கு 1.5 கிலோ மெட்டாரேசியம் என்ற உயிர் எதிர் பூஞ்சானத்தை 2 லிட்டர் தண்ணீரில் கலந்து

0: தெரிவிக்கலாம்.
1: இதுவரை பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் என்பது குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண்மை அலுவலர் கே அரிபுத்திரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
6: இன்னும் சற்று சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக் அணியையும் வென்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ஹரியானா மாநிலம் சோனிபட் வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய உயர் செயல் திறன்மிக்க பரம்பிரக்யா என்ற அதிநவீன சூப்பர் கம்ப்யூட்டர் மையத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சிறந்த மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் உள்ளிட்ட விருதுகளையும் பிரதமர் வழங்கவுள்ளார். இந்த ஆண்டு 3,336 மாணவர்கள் பட்டங்களை பெறவுள்ளனர். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த நிறுவனங்களில் செமிகண்டக்டர் உட்பட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள 61 கல்வி நிறுவனங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு திறனை வளர்ப்பதற்கு மத்திய அரசு ஆதரவளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னை ஐஐடி, சென்னை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி, திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் உள்ளிட்ட முக்கியமான கல்வி நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் மாநில அரசின் சார்பில் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட 7 அமைச்சர்கள் பங்கேற்றனர். விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். சர்க்கரை ஆலைகளுக்கு விவசாயிகள் அளித்த கரும்புக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாய சங்க பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.

0: விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலின் போது தவிக அளித்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று கூறினார். விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள நீதிபதிகள் பணியிடங்களை நிரப்பும் வகையில் 19 பேரை நீதிபதிகளாக நியமிக்க கடந்த மே மாதம் உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்திருந்தது. இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர், பரிந்துரைக்கப்பட்ட 19 பேரில் 15 பேரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்து காலி இடங்களின் எண்ணிக்கை 9 குறைந்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சென்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்ற இத்தொடரில் தன்னைவிட அதிக ரேட்டிங் கொண்ட அமெரிக்கா, உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஜெர்மனி நாட்டு வீரர்களை எதிர்கொண்டு பிரக்யானந்தா வெற்றி வாகை சூடியுள்ளார். இதன் மூலம் சர்வதேச செஸ் அரங்கில் தான் ஒரு சிறந்த சாம்பியன் என்பதை அவர் மீண்டும் ஒருமுறை நிரூபித்து இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இளம் விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவில் வெற்றி பெற தேவையான ஆதரவையும் வழிகாட்டுதலையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வழங்கி வருகிறது என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவ்வழக்கின் முக்கிய இடைத்தரகராக செயல்பட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஜெயபிரகாஷும் சிபிசிஐடி முன்பு சரணடைந்துள்ளார். முன்னதாக இருவரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. முல்லை பெரியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இது கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் முதல் போக பாசனத்திற்கு பயன்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த வாரம் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 122 அடி வரை உயர்ந்தது. இதனால் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க தமிழ்நாடு நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 10:30 மணிக்கு மேல் தேக்கடி தலைமதகு பகுதியில் இருந்து பாசன தேவைக்காக வினாடிக்கு 200 கன அடி வீதமும், குடிநீர் தேவைக்காக 150 கன அடி வீதமும் என மொத்தம் 350 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. 120 நாட்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்தை பொறுத்து 3629 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் உள்ள 14,707 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: இருவரி செய்திகள். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா எஸ்பரிலா பதவியேற்றுள்ளார். தாய்லாந்தில் பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது. சீனா உரிமை கோரும் அருணாச்சல பிரதேசத்தின் 27 பகுதிகள் இந்தியாவிற்கு சொந்தமானது என்பதற்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.

0: உள்ளது. திருச்செங்கோடு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி மதுபாலன் நேற்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நெல் சேமிப்பு கிடங்கில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் ஊராட்சி பகுதியில் காட்டாங்கல் கால்வாய் துர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா அறிவுறுத்தியுள்ளார். உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி IIT பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக் அணியையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் MK மணிமேகலை அவர்கள்.
3: மதுரை தமிழ்நாட்டின் தொன்மை வாய்ந்த நகரங்களில் ஒன்று. இது வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளதால் வேளாண்மை, குடியேற்றம், வணிகம் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சிக்கு முக்கிய மையமாக இருக்கின்றது. இதன் அமைவிடம் சுமார் 9.93 டிகிரி வடக்கு அட்சரேகை மற்றும் சுமார் 78.12 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகை சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து 101 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. மதுரை பெரும்பாலும் சமவெளி பகுதியாகவே இருக்கின்றது. மேற்கு பகுதியில் சிறிய மலைகளும் குன்றுகளும் காணப்படுகின்றன. நகரத்தை சுற்றி தனித்தனி பாறை குன்றுகள் அமைந்துள்ளன. இதனை சுற்றி யானைமலை, நாகமலை, பசுமலை போன்ற மலைகள் அமைந்துள்ளன. மதுரையின் முக்கிய ஆறு வைகை ஆறு. பெரியாறு நீர்த்திட்டத்தின் மூலம் தண்ணீர் வழங்கப்படுகிறது. இப்பகுதியில் கரிசல்மண், செம்மண், வண்டல்மண், ஆற்றுப்படுகை வண்டல்மண் காணப்படுறதால நெல், வாழை, கரும்பு, பருத்தி, காய்கறிகள் அதிக அளவில் பயிர் செய்யப்படுது. காலநிலைன்னு பார்த்தா இங்கே வெப்பமண்டல காலநிலை தான் நிலவுது. கோடையில் வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். குளிர்காலத்தில் 20 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஆண்டு மழையளவு சுமார் 850 முதல் 900 மில்லிமீட்டர் வரை கிடைக்குது. தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வடகிழக்கு பருவக்காற்றால் மழை கிடைத்தாலும் அதிக மழை வடகிழக்கு பருவமழையால் தான் கிடைக்குது. மதுரையை சுற்றி கிரானைட் கற்கள், சுண்ணாம்புக்கல், மணல் வளம், நிலத்தடி நீர் வளம்னு நிறைய இயற்கை வளம் கொட்டி கிடக்கு. வேம்பு, புளிய மரம், ஆலமரம், அரச மரம், பனை, தென்னை, வாழை தோட்டங்கள் நிறைந்து இருக்கு. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பஞ்சமே இல்லைங்க. வேளாண்மையும் சிறந்து விளங்குகிற நகரம் மதுரை. நம்ம மதுரையின் சுற்றுச்சூழல் சிறப்புகள் என்னங்க? வைகை ஆறு நகரத்தின் உயிர் நாடியா இருக்கு. சுற்றி இருக்கிற மலைகள் உயிரியல் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரிய மதுரைக்கு உள்ள சுற்றுச்சூழல் சவால்கள்

0: என்னங்க, நீர் மாசுபாடு. வைகை ஆற்றில் மட்டுமல்ல, இங்கே இருக்கிற கண்மாய்களில் கழிவு நீரை சேர்த்தல், தொழிற்சாலை கழிவுகளோட வீட்டு கழிவுகளும் நீர் மாசுபாட்டை அதிகரிக்குது. பெருகி வரும் வாகனங்கள் வெளிவிடும் புகை, கட்டுமான பணிகளால் ஏற்படுற தூசி, தொழிற்சாலையில இருந்து வெளிவரும் புகை, பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகரிப்பு, குப்பைகளை முறையாக பிரித்து அகற்றாததால ஏற்படும் மாசுபாடு, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாங்க. ஏரிகள், கண்மாய்கள் மற்றும் குளங்கள் ஆக்கிரமிக்கப்படுறதால மழைநீர் சேமிப்பும் குறையுது. நிலத்தடி நீர் பற்றாக்குறை ஏற்படுது. அதிக அளவில் நிலத்தடி நீரை எடுக்கிறதால நிலத்தடி நீரின் அளவும் குறையுது. வறட்சி காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்படுது. நகரமயமாக்கலுக்காக மரங்களை வெட்டுறோம். இதனால் நகரின் வெப்பநிலை அதிகமாகுது. போக்குவரத்து அதிகமானதாலேயும் ஒலி பெருக்கிகளை அதிக சத்தமாக வைக்கிறதாலேயும் ஒலி மாசுபாடு ஏற்படுது. இயற்கை வாழிடங்கள் குறையிறதால பறவைகள் மற்றும் பிற உயிரினங்களின் சமநிலையும் பாதிக்கப்படுது. என்னடா மதுரைக்கு வந்த சோதனைன்னு தோணுதா? மதுரை மட்டுமில்லைங்க, இன்றைக்கு உலகமே இந்த பிரச்சனைகளால் திணறிக்கிட்டு இருக்கு. பழம் பெருமைக்கு அடையாளமாக இருக்கிற நம்ம மதுரையை எப்படி மீட்டெடுக்க போகிறோம்? பிரச்சனைகளுக்கு தீர்வு அதுக்குள்ளேயே தாங்க இருக்கு. புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம், இளம் தலைமுறைக்கும் கடத்துவோம். மதுரை அவர்களுக்கானது.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எம் கே மணிமேகலை அவர்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். தொடர்வது சூழல் விளக்கு, சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: இயற்கை இன்பம்,
2: நேரம்
1: சூழல் சிந்தனைகள்,
2: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நிலங்களாலும் மொழியாலும் பண்பாட்டாலும் வாழ்க்கை முறையாலும் வேறுபட்டிருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்ட தேசம் இந்தியா. இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் என்று சூளுரைக்கிற மக்கள்தான் இந்த தேசத்தின் ஆணிவேர். இன்று இந்தியா உலக வல்லரசுகளோடு பொருளாதாரத்திலும் வளர்ச்சியிலும் உற்பத்தியிலும் போட்டியிடும் அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. உலகத்தையே தலைமையேற்று வழிநடத்தும் அளவுக்கு ஆளுமை பொருந்திய தேசமாக மாறியிருக்கிறது. பல நாடுகள் இந்திய பிரதமரின் வழிகாட்டுதலையும் தலைமை பண்பையும் பாராட்டி தங்கள் தேசத்தின் உயரிய விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார்கள். இந்தியாவோடு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை உருவாக்கி நேசத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்தியா சர்வதேச முக்கியத்துவத்தை வென்றெடுத்திருக்கிறது. வரும் ஆகஸ்ட் 15, 2026 அன்று இந்தியா தனது 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. 80 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசம் அந்நியர்களின் காலனி ஆதிக்கத்தில் சிக்குண்டு சுயம் இழந்து கிடந்தது. இந்தியாவின் எல்லா திசைகளிலும் விடுதலைக்கான பேரெழுச்சி உருவானது. தங்கள் ஆன்மாவை உருக்கி இந்தியர்கள் நிகழ்த்திய சத்தியாகிரக போராட்டத்திற்கு தாக்கு பிடிக்க முடியாமல் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறினார்கள். இந்தியா சுதந்திர தேசமானது. 1947 ஆகஸ்ட் 15 என்பது இந்தியாவுக்கு மற்றொரு நாள் அல்ல, அதுதான் இந்தியா என்ற தேசம் மறு கட்டமைப்பு செய்வதற்கான அடித்தளம் உருவான நாள். புதிய இந்தியாவின் கனவுகளுக்கு நம் தலைவர்கள் உயிர் கொடுத்த நாள். நம் தியாக தலைவர்கள் உருவாக்கிய சத்தியாகிரகத்தின் வெம்மை அந்நியர்களின் இதயத்தை தாக்கி அடிமை தலையை அறுத்த நாள். இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் அந்த திருநாளை ஒவ்வொரு இந்தியரும் திருவிழாவை போல உணர்வு பூர்வமாகவே கொண்டாடுவார்கள். கடந்த 80 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி என்பது பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய வளர்ச்சியாகும். சற்றேற குறைய 200 ஆண்டுகள் காலனி ஆதிக்கத்தின் பிடியில் சிக்குண்டு முடங்கி கிடந்த தேசம் அடுத்த 80 ஆண்டுகளில் வீறு கொண்டு எழுந்து உலகின் ஆகப்பெரிய ஜனநாயக சக்தியாக, உலகை வழிநடத்தும் வல்லமை மிக்க நாடாக எழுந்து நிற்பது சாதாரணமல்ல. சுதந்திரம் பெற்ற போது இந்தியாவின்

மக்கள் தொகை சுமார் 34 கோடி. இந்த 80 ஆண்டுகளில் உலகின் ஆக பெரிய மனித வளம் கொண்ட தேசமாக இந்தியா வளர்ந்திருக்கிறது. சுமார் 145 கோடி இந்தியர்கள் உணர்வால் ஒருங்கிணைந்து இந்த தேசத்திலே வாழ்கிறார்கள். சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் பொது தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 17 கோடி. இன்று 100 கோடிக்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இந்திய பொது தேர்தல்களில் தங்கள் பிரதிநிதிகளை உரிமையோடு தேர்வு செய்கிறார்கள். 80 ஆண்டுகளுக்கு முன்பு உள்நாட்டு உற்பத்தியில் மிகவும் பின்தங்கியிருந்த இந்தியா இன்று உலகின் முன்னணி பொருளாதாரங்களில் ஒன்றாக மாறியிருக்கிறது. அக்காலத்தில் வேளாண்மையை மட்டுமே பிரதானமாக நம்பியிருந்த நம் தேசம் இன்று தொழில், சேவை, தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தி, விண்வெளி உள்ளிட்ட பல துறைகளிலும் மிக பெரும் வளர்ச்சியை எட்டியிருக்கிறது. தனிநபர் வருமானம் உயர்ந்து இந்தியர்களின் வாழ்க்கை தரம் பெருமளவு மேம்பட்டுள்ளது. சுதந்திரம் பெற்ற காலத்தில் 12 முதல் 18% இருந்த இந்தியர்களின் கல்வி அறிவு விகிதம் இன்று 75% மேல் வளர்ச்சி பெற்றுள்ளது. இப்படி இன்னும் பல்வேறு துறைகளிலும் சுதந்திர இந்தியா எட்டியிருக்கிற வளர்ச்சி என்பது அபரிமிதமானது. சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகளை கொண்டாடும் இந்த தருணத்தில் விக்சித் பாரத் என்ற மாபெரும் கனவோடு இந்தியா நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்த வளர்ச்சியை நோக்கி பயணப்படும் நம் தேசத்தில் 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை கோலாகலமாக கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு நாட்டின் எல்லைகளை அதன் வரைபடம் வரையறுக்கலாம், ஆனால் அதன் ஆன்மாவை வரையறுப்பது அதன் தேசிய கொடியே என்பார்கள். அதற்கேற்ப நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சுதந்திர தினத்திற்காகவும் இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார். இந்த இயக்கத்தில் இணையுமாறு இளைஞர்களையும் குடிமக்களையும் உரிமையோடு அழைத்திருக்கிறார். இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கம் 2022 ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நடைபெற்ற ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஆண்டு 80ஆவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 5ஆவது ஆண்டாக இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கம் முன்னெடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி, ஒவ்வொரு இதயத்திலும் தேசப்பற்று என்பதே இந்த இயக்கத்தின் முத்தாய்ப்பான நோக்கம். 2026ஆம் ஆண்டுக்கான இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கம் நாளை ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் ஒவ்வொரு இந்தியரும் அவரவர் வீட்டில் தேசிய கொடியை ஏற்றி நம் தேசத்தின் உணர்வோடு கலக்க வேண்டும். அந்த கொடியோடு செல்ஃபி எடுத்து அதிகாரப்பூர்வ இயக்கத்தில் பகிர்ந்து ஒற்றுமையை பறைசாற்ற வேண்டும். உங்கள் ஊரில் இருக்கும் பள்ளி, கல்லூரி மற்றும் சமூக இயக்கங்கள் முன்னெடுக்கும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தேசப்பற்றாலும் உணர்வாலும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும். ஹர் கர் திரங்கா செல்ஃபியை பதிவேற்றுவது மிகவும் எளிது. உங்கள் வீட்டில் தேசிய கொடியை ஏற்றுங்கள். கொடியுடன் ஒரு தெளிவான செல்ஃபி எடுங்கள். hargartiranga.com என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தை திறந்து அப்லோட் யுவர் செல்ஃபி என்ற பொத்தானை அழுத்துங்கள். உங்கள் பெயர் மற்றும் மொபைல் எண் உள்ளிட்ட விவரங்களை நிரப்பி நீங்கள் எடுத்த செல்ஃபி புகைப்படத்தை அப்லோட் செய்யுங்கள். பதிவேற்றம் முடிந்ததும் உங்கள் பங்களிப்பு சான்றிதழை பதிவிறக்கம் செய்து சமூக வலைதளங்களில் பகிருங்கள். இந்தியாவின் தேசிய கொடி என்பது பல தலைமுறைகளின் தியாகம், நம் ஜனநாயகத்தின் வலிமை, நாட்டின் ஒற்றுமையை நினைவூட்டும் உயர்ந்த தேசிய சின்னம் அது. இந்திய சுதந்திர தின கொண்டாட்டத்தை மக்களின் நேரடி பங்கேற்புடன் கொண்டாடும் இந்த தேசிய முயற்சியில் குடும்பங்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றி அதன் பெருமையையும் பொறுப்பையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இதில் பங்கேற்று தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும். தேசிய கொடியின் ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு ஆழமான பொருள் உள்ளது. மேலிருக்கும் காவி நிறம் தியாகத்தையும் தன்னலமற்ற சேவையையும் குறிக்கிறது. நடுவில் உள்ள வெண்மை நிறம் உண்மை, அமைதி மற்றும் நேர்மையின் அடையாளமாகும். அதிலுள்ள அசோக சக்கரம் இடைவிடாத முன்னேற்றத்தையும் நீதியையும் உணர்த்துகிறது. கீழிருக்கும் பச்சை நிறம் வளம், நம்பிக்கை மற்றும் இயற்கையுடனான இணைப்பை குறிக்கிறது. இந்த 3 நிறங்களும் இணைந்து இந்தியாவின் உயரிய லட்சியங்களை வெளிப்படுத்துகின்றன. தேசிய கொடியை ஏற்றும் போது பிளாக் கோட் ஆஃப் இந்தியா மற்றும் தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் 1971 ஒவ்வொரு குடிமகனும் கடைபிடிக்க வேண்டும். கொடியை எப்போதும் மரியாதையுடன் கையாள வேண்டும். எந்த நிலையிலும் தரையிலோ தண்ணீரிலோ தேசிய கொடி படக்கூடாது.

0: பயன்படுத்தி முடித்த பிறகு தேசிய கொடியை மரியாதையுடன் மடித்து பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். சேதமடைந்த கொடியை மரியாதைக்குரிய முறையில் அகற்ற வேண்டும். கொடியை கிடைமட்டமாக காட்சிப்படுத்தும் போது மேலே காவி, நடுவில் வெள்ளை, கீழே பச்சை நிறம் இருக்க வேண்டும். 24 ஆரங்களை கொண்ட அசோக சக்கரம் தெளிவாகவும் சரியான வடிவிலும் இருக்க வேண்டும். தேசிய கொடியை அலங்கார பொருளாகவோ, ஆடையாகவோ, மேசை விரிப்பாகவோ, விளம்பரத்திற்காகவோ, வணிக நோக்கத்திற்காகவோ பயன்படுத்தக்கூடாது. தேசிய கொடி அனுமதிக்கப்பட்ட பொருட்களால் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேசிய கொடியை அவமதிப்பது அல்லது பிளாக் கோட் விதிகளை மீறுவது தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் 1971 கீழ் குற்றமாகும். இதற்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது 2 விதிக்கப்படலாம். இல்லந்தோறும் தேசிய கொடி என்பது ஒரு விழாவோ ஒரு இயக்கமோ அல்ல. அது ஒரு பொறுப்புணர்வின் வெளிப்பாடு. சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறவும், நாட்டின் வளர்ச்சியில் மக்கள் தங்களின் பங்களிப்பை உணரவும் இந்த இயக்கம் ஊக்கமளிக்கிறது. நாட்டின் முன்னேற்றம் என்பது அரசின் முயற்சியால் மட்டும் உருவாகாது, பொறுப்புள்ள குடிமக்களின் பங்களிப்பாலும் அது வலுப்பெறும் என்ற செய்தியை இந்த இயக்கம் எடுத்துரைக்கிறது. 2026 இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் தேசிய கொடியை வீடுகளில் ஏற்றும் நிகழ்வை தாண்டி இந்தியர்களின் மனங்களில் ஒற்றுமை, பொறுப்பு, தேசப்பற்று மற்றும் ஜனநாயகத்தின் மதிப்புகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஒரு மக்கள் இயக்கமாக மாறியிருக்கிறது. ஒவ்வொரு இல்லத்திலும் பறக்கும் தேசிய கொடி இந்தியாவின் பெருமையையும் அதன் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையையும் உயர்த்தி பறக்கச் செய்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கனவை கையில் ஏந்தி முன்னேறு, உன் உழைப்பே நாளை உன் வெற்றி கதையே. வளம் வர இருக்கிறது மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். வரும் வளம் வர இருக்கும் பாடல் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில, தீபன் சக்கரவர்த்தி மற்றும் உமாராமனன் குரலில் கேட்கலாம்.

0: அடுத்தது தமிழ் செய்திகள் சென்னையில் கேட்கலாம்.
1: நேரம் 7:14:55 ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால், இந்திய கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து இந்திய தூதரக அலுவலகங்கள், கப்பல் போக்குவரத்து அமைச்சகம், வளைகுடா நாடுகளின் கடல்சார் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகளுக்கு உதவ 24 மணி நேரமும் செயல்படும் உதவி மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ரயில் பயணத்தின் போது வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து குறைவான புகார்களை வருவதாக கூறினார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறியதாக கடந்த 3 ஆண்டுகளில் IRCTC சார்பில் 5,13,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். ரயில் பயணிகளுக்கு வழங்கப்படும் உணவு தரமான சமையல் கூடங்களில் தயார் செய்யப்படுவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மும்பையில் இன்று திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது மகாராஷ்டிரா மாநில

0: நகர்ப்புற கூட்டுறவு நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம், தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்திற்கு இடையே அமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. கூட்டுறவு வங்கித் துறையில் இணைய பாதுகாப்பு தொழில்நுட்ப திறனை மேம்படுத்த இந்த ஒப்பந்தம் உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 240,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சர்வதேச நிதி தொழில்நுட்ப திருவிழாவில் பேசிய அவர், அனைவருக்கும் வங்கிக் கணக்கு போன்ற தொலைநோக்கு திட்டங்கள் மூலம் நிதி அதிகாரம் அளித்தலில் நாடு முன்னேறியுள்ளதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு ஆகியவை நிதி தொழில்நுட்பத்துறையின் அடுத்தகட்ட வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் தனியார் பங்களிப்பை அரசு அனுமதித்ததன் விளைவாக விண்வெளித்துறையில் நாடு பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல தேர்வுகளில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு நிஷிகாந்த் துபே, மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய நிர்வாக தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருக்க அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இப்பிரச்சினை எழுப்பப்படும் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் போராட்டம் நடத்திய மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டங்களின் போது உயிரிழந்தவர்கள் குறித்து முறையான மற்றும் நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளார். அமைதியான முறையில் போராடியவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் ஏற்கத்தக்கதல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். உள்ளூர் சட்டமன்ற தேர்தலில் வெளியாட்களுக்கு இடஒதுக்கீடு செய்யும் பாகிஸ்தான் அரசின் முடிவை எதிர்த்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கடந்த வாரம் போராட்டங்கள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. சிவசாகர், நாகுன், சோனிப்பூர், லக்கிப்பூர், ஜோஹாட் உள்ளிட்ட 13 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதில் கோலாகட் மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு 59,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10,000 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் 10,700 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. சாலைகள் மற்றும் பாலங்களும் சேதமடைந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மருத்துவ உபகரணங்கள் சந்தை மதிப்பு 2047 $250 பில்லியன் அதிகரிக்கும் என்று இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இந்த சந்தை வளர்ச்சி அடைந்து வருவதாகவும் தற்போது $14 பில்லியன் உள்ளது என்றும் அந்த அமைப்பின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் சுகாதார தேவைகள், மேம்பட்ட மருத்துவ தொழில்நுட்பங்களின் பயன்பாடு, உள்நாட்டு உற்பத்திக்கான அரசின் ஆதரவு ஆகியவை விரைவான வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக உள்ளதாக இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் கூறியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி திரிபுரா மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு பிரஜேஷ் பாண்டே அறிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சரிபார்க்கும் பணி செப்டம்பர் 15 முதல் அக்டோபர் 14 வரை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 21 வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என்றும் திரு பிரஜேஷ் பாண்டே தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா, நவோதய வித்யாலயா மற்றும் ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகளில்

இரண்டாம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்பட்ட தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. இம்மாதத்தின் மூன்றாவது வாரத்திலிருந்து படிப்படியாக இந்த முடிவுகள் வெளியிடப்படும் என்று சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. தேர்வு எழுதியவர்கள் வதந்திகளையும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் தவிர்க்குமாறும் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் மட்டுமே தேர்தல் முடிவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் சிபிஎஸ்இ கேட்டுக் கொண்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோரிக்கோடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா ஆகிய ஏழு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அம்மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. கடலோர பகுதிகளிலும் லட்சத்தீவு பகுதிகளிலும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இப்போட்டி இன்று காலை மணி 11:30 நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 7:26.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ இயற்கையின் வரம் தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. தாயமுதம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள்.
2: அவ்வளவு சீக்கிரமா அந்த உணவு வந்து நாம ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. உணவு நீர் சத்து, நீர் சத்துன்னு போது நிறைய தண்ணி குடிக்கணும் அவங்க, ஏன்னா சர்ஜரி அப்போ வந்து கொஞ்சம் லாஸ் இருக்கும். அதனால நிறைய தண்ணி சத்து, புரத சத்து மிக்த உணவுகளை சாப்பிடும் போது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு நல்லாவே இருக்குங்க. இது வந்து நிரந்தர குறைபாடு இல்ல, முறையான தூண்டுதல் இருந்தா சில நாட்களே வந்து கண்டிப்பா அவங்களுக்கு தாய்ப்பால் வந்து நார்மல் டெலிவரி இருக்கிற அளவுக்கு கண்டிப்பா தாய்ப்பால் சுரக்க வைக்க முடியும். தாய்ப்பால் சுரக்க உண்ண வேண்டிய உணவு பொருட்கள்னு பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா சரி விகித உணவு, அதாவது பேலன்ஸ்டு டயட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மாருக்கு வந்து சாதாரணமா சாப்பிடுற பெண்களை விட 500-600 கிலோ கேலரிய அளவுக்கு தேவைகள் வந்து அதிகமா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா புரத சத்து, நல்ல கொழுப்பு சத்து, நார் சத்து மீது தான் இருக்கணும் இந்த உணவு. புரத

சத்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முட்டையில வந்து உயர்தர புரதம் மற்றும் கோழின்னு இருக்கிறதுனால குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். முளை கட்டிய பயிர் வகைகள், பாசி பயிறு, கொண்டக்கடலை, தட்டப்பயிறு, சோயா, என்னெல்லாம் நமக்கு கிடைக்குதோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தாவர புரதம் வந்து அதிகமா இருக்குங்க. பன்னீர், தயிர் இந்த மாதிரி விஷயங்கள்ல புரதமும் இருக்கு, தேவையான கால்சியமும் இருக்கு. இது வந்து செரிமானத்திற்கும் நல்லது, பால் சுரப்பதற்கும் ரொம்ப நல்லதுங்க. வீட்டுல எல்லாம் சாதாரணமா இந்த சுறா, புட்டு, அந்த நெத்திலி, மத்தி இந்த மாதிரி மீன் வகைகள், அதாவது மெர்குரி குறைந்த மீன் வகைகள் பாரம்பரியமாகவே கொடுப்பாங்க. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா லீன் புரோட்டீன், மெலிந்த புரதம் சொல்ற லீன் புரோட்டீன் மற்றும் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு வந்து அதெல்லாம் போய் சேரும். இறைச்சி, கோழி இறைச்சி, நாட்டுக்கோழி இறைச்சி இதெல்லாம் வந்து தேவையான அமினோ ஆசிட்ஸ், அமினோ அமிலங்கள் தரும். இதெல்லாம் தாராளமா எடுத்துக்கலாம். பாதாம், வேர்க்கடலை இந்த மாதிரி நட்ஸும் வந்து கண்டிப்பா புரதத்தோட சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். தாய்ப்பால் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% மேல நீர் சத்து தான் இருக்கு. அதனால நம்ம கண்டிப்பா வந்து 3 லிட்டர் அளவுக்காவது தாய் வந்து தண்ணி வந்து நல்லா குடிக்கணும். அது கூட திரவ பொருட்கள்லாம் சூப்பு மாதிரியோ, கஞ்சி மாதிரியோ, மற்ற எது மாதிரி திரவ பொருட்கள் எது மாதிரி உங்களுக்கு குடிக்க

0: சிட்ஸ், அமினோ அமிலங்கள் தரும். இதெல்லாம் தாராளமா எடுத்துக்கலாம். பாதாம், வேர்க்கடலை, இந்த மாதிரி நட்ஸும் வந்து கண்டிப்பா புரதத்தோட சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். தாய்ப்பால்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% மேல நீர் சத்து தான் இருக்கு. அதனால நம்ம கண்டிப்பா வந்து 3 லிட்டர் அளவுக்காவது தாய் வந்து தண்ணி வந்து நல்லா குடிக்கணும். அது கூட திரவ பொருட்கள்லாம், சூப்பு மாதிரியோ கஞ்சி மாதிரியோ மற்ற எது மாதிரி திரவ பொருட்கள் எது மாதிரி உங்களுக்கு குடிக்க விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். சில உணவுகள் நேச்சுரலாவே வந்து தாய்ப்பால் சுரப்ப தூண்டக்கூடிய உணவுகள் இருக்கு. அதை வந்து நம்ம கேலட்டோகாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாரம்பரியமா நம்ம வீட்டுல எல்லாம் இந்த பூண்டெல்லாம் வந்து நெய்ல வதக்கி கொடுப்பாங்க, அதெல்லாம் கண்டிப்பா சாப்பிடலாம். வெந்தயம் ஊற வச்சு அடுத்த நாள் சாப்பிடலாம். பூண்டு வறுத்து சாப்பிடலாம். சீரகம், சோம்பு இதெல்லாம் வந்து தண்ணியில கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம். ஓட்ஸ் கஞ்சி குடிக்கலாம். அதுல நிறைய ஃபைபர் இருக்கு. புரோலாக்டின் ஹார்மோன் தூண்டக்கூடிய விஷயங்களும் இருக்கு. அப்புறம் கீரைகள், மெயினா முருங்கைக்கீரை, இதுல வந்து புரதமும் இருக்கு, இரும்பு சத்தும் நிறைய இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்க்கும் போது கண்டிப்பா வந்து தாய்ப்பால் சுரப்ப நார்மலை விட கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. உணவு மட்டுமே போதாது, உணவே சாப்பிடாத அம்மாக்கும் தாய்ப்பால் நல்லா சுரக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அடிக்கடி தாய்ப்பால் கொடுப்பாங்க. சோ உணவு மட்டுமே போதாது, உணவுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா அடிக்கடி கண்டிப்பா பால் கொடுக்கணும். தேவைப்படும் போதெல்லாம் குழந்தைக்கு பால் கொடுக்கணும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். தாயும் எந்த ஒரு மன அழுத்தம் இல்லாம சந்தோஷமா தாய்ப்பால் கொடுக்கணும். சுயசுத்தம் வந்து மிகவும் முக்கியங்க. குழந்தைக்கு வந்து நோய் தொற்று வராமல் தடுக்கிறதுக்கும், தாய்க்கும் வந்து மார்பக தொற்று வராம தடுக்கிறதுக்கும் அந்த பர்சனல் ஹைஜீன் ஃபாலோ பண்ற சுயசுத்தம் கடைபிடித்தல்ன்றது மிக மிக முக்கியம். அதுல முதல்ல நான் சொல்லக்கூடியது என்னன்னா கை கழுவுதல், கை சுத்தம். அதாவது பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா தாய் வந்து கையை கழுவிட்டு அப்புறம் நல்லா டவல் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கணும். அப்புறம் டயப்பர் மாத்துறாங்க அப்படின்னா, ஒரு மோஷன் போறாங்க, யூரின் போறாங்க, டயப்பர் மாத்துறாங்கன்னா அதுக்கப்புறமும் கட்டாயம் சோப்பு போட்டு கை கழுவணும். இது மாதிரி பண்ணும்போது குழந்தைக்கு வந்து வயிற்றுப்போக்கு வராம தடுக்குங்க, சளி பிடிக்கிறதும் கொஞ்சம் கம்மியாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக தாய்ப்பால் வாரத்தினை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சியில் தாய் அமுதம் பற்றி விளக்கமளித்தார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. தொடர்வது இன்று ஒரு தகவல். உரை வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங் சு அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக 4 வார்த்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார், தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இதை பாருங்கள், என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது உடலும் கிடையாது, அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது உடல் வந்தது அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு, அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவு தானே, வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இளவிதிர் காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா, அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது, இது இயற்கை, இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான், திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கிறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா, இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களா. அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே எல்லா வசதியும் இருந்தது, ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னாரா அங்கே இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது, இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்கார் தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு விளையாடலாம், பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னாரா அவர். பக்கத்தில் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ளே சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள், சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரித்தாராம் தாத்தா.

0: அதுதான் சொன்னேன்னு, இங்கே எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாரா. நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, ஆனால் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது, பாட்டி கையால் எப்போவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இதை பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை, இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்துனாராம், அடி பாவி, எல்லாத்தையும் கெடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்க விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து சேர்ந்துருப்பேனே அப்படின்னாராம்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: நேரம் 7:35. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1869 கிலோஹர்ட்ஸ் வலம் வர இருக்கிறது மதுரத்தென்றல். இன்னிசையான பாடல்களுடன், திரை இசை பாடல்களோடு மதுரத்தென்றல் வலம் வர இருக்கிறது. புதிய காலை, புதிய வாய்ப்பு, புதிய நம்பிக்கை. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 7:40. இந்த புதிய காலை வேளையில் புத்துணர்ச்சியான பாடல்களை மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரலில் கேட்கலாம்.

நேரம் 7:44. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம் மதுரை தென்றல். உன் காலடியில்தான் இருக்கிறது உலகம். நம்பிக்கை இருந்தால் எதுவும் சாத்தியம். விழுந்தாலும் எழுந்து ஓடு. உன் கதையை நீயே எழுது. நிகழ்ச்சியில் வளம் வர இருக்கும் அடுத்த பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் கேட்கலாம்.

நேரம் 7:49. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரத்தென்றல். பயத்தை விட பெரிய சிறை இல்லை, தைரியத்தை விட பெரிய சாவி இல்லை. ஒரு அடி எடுத்து வை, மீதி பாதை தானே வரும். நிகழ்ச்சியில் வளம் வர இருக்கும் அடுத்த பாடல் பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரலில் கேட்கலாம்.

7 மணி 54 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். காற்றலையில் திரையிசை பாடல்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது மதுரத்தென்றல். ஊர் பேசட்டும், நீ உழை, நேரம் வரும்போது அதே ஊர் உன்னை புகழும், அதுதான் உண்மையான வெற்றி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், உன்னிமேனன் மற்றும் உமாராமணன் குரலில் கேட்கலாம்.

0: நேரம் 7:59. இதுவரை மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் இனிசையான பாடல்களை கேட்டீர்கள். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி இனிவே நிறைவடைந்தது. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:00. புத்தம்புது காலையில்
0: நேரம் 8:00. தொடர்வது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் இன்னிசையான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 8:04. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸில் வளமர்ந்து கொண்டிருக்கிறது மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலாக கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கேட்கலாம்.

நேரம் 8:09. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1869 கிலோஹர்ட்ஸ். வலம் வந்து கொண்டிருப்பது திரையசை பாடல்களை கொண்ட மதுரத்தென்றல். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா மகாநதி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்கலாம் மதுரை தென்றல். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பொன்மனச்செல்வன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மனோ மலேசியா வாசுதேவன் குரலில் கேட்கலாம்.

நேரம் 8:35. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz வளம் வந்து கொண்டிருக்கிறது மதுரை தென்றல் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலா பில்லா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கேட்கலாம்.

நண்பர்கள் கூட்டம், என் மீது பாயோர்கள் யாராக இருந்தாலும் கூட்டம். My name is Dilla, வாழ்க்கை எல்லாம் நானும் பாக்கா.

நாடென்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன, நீ கொண்டு

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன்னு பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்ச ரூபா இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகிறதா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: நேரம் 8:46. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் வளம் வந்து கொண்டிருக்கிறது மதுரை தென்றல் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலா பூக்கிரி ராஜா திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில, மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரலை கேட்கலாம்.

0: பக்கத்தில பட்டில ரோஜா, போக்கிரிக்கு போக்கிரி ராஜா, பக்கத்தில பட்டில ரோஜா, எனக்கு நீதான் அடி எனக்கு பொண்டாட்டி,
1: எனக்கு நாதானையா உனக்கு பொண்டாட்டி.
2: நேரம் 8:51. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1169 கிலோஹர்ட்ஸ் கேட்டுட்ருக்கோம். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ராஜாதிராஜா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 8:57. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். நிறைவு பாடலா காதலன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: இனிதே நிறைவடைந்தது.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி, அரங்கிசை. AS முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். VV ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. சுப்பிரமணியேன ரக்ஷிதோகம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம், சுத்த தன்யாசி ராகம் ஆதிதாளம்.

మణి బగ మణి బని మణి బుభ్రమణి మగ సప్ప మగ సగ

நேரம் 9:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் AS முரளி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி குன்றம் குடிகொண்ட வேலவா, பாபநாசம் சிவன் பாடல், தோடி ராகம், ஆதி தாளம்.

ಸನ್ನಿಧಾನ.

தோடி ராகத்தில் பாபநாசம் சிவன் பாடல் நிறைவாக ஒலித்தது. அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஏ எஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்டோம். வி வி ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா.

0: 169 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல வலம் வர இருக்கிறது எனக்கு பிடித்த பாடல். சுதி சேரும் இசையோடு செவிகளுக்கு விருந்தாக வரம் வர இருக்கிறது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியில முதல் பாடலாக வேதாளம் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில அனிருத் மற்றும் ஜி ரோகேஷ் குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 10:04. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். திரையிசை பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மான்கரா

நேரம் 10:09. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் காற்றலையில் இசைந்து கொண்டிருக்கிறது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வாரணம் 1000 திரைப்படத்தில் இருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பென்னி தயால், நரேஷ் ஐயர் மற்றும் சோலா சாய் குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 10:14. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் ஒழிச்சிட்டு இருக்கு எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடலில் அழகான திரையிசை பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில் கேட்கலாம்.

பாடல் ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில் ஷில்பா ராவ் குரலில் கேட்டோம். நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 10:24. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடலில் ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து செந்தில் கணேஷ் மற்றும்

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: செடுத்து போனா பார்த்தா சொல்றதுனால ஏதோ அனிடா.
1: நேரம் 10:31. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1169 கிலோஹர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா வணக்கம் சென்னை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 10:38. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில் அனிருத் மற்றும் கானா பாலச்சந்தர் குரலில் கேட்கலாம்.

சப்ப பீட்டு கொளுத்துங்கடா. மஜாப்பா மஜாப்பா. இதா இதா இதா.

0: நேரம் 10:42. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை கானங்களோடு எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா பேட்ட திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.
1: தொந்தாங்க தரலாங்க சாங்க.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்பேன் அது என் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

நேரம் 10:46. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸ். வலம் வந்து கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஜிப்சி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

வேற்றுமையில் ஒற்றுமை போன்ற சாத்விக வழிமுறைகளை பேணி தமிழர்களும் தோறும் குழந்தைகள் மனதில் பதித்து அமைதியான உலகத்தை படைக்க உலகத் தமிழர்கள் ஒற்றுமைப்பட வேண்டும்.

நேரம் 10:53. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடலில் அடுத்த பாடலாக மெர்சல் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் கேட்கலாம்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல இனி வளம் வர இருக்கிறது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில முதல் பாடலாக மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா குரல்கள்ல கேட்கலாம்.

0: மாறாத்தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: நேரம் 11 மணி 6 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலா ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.
1: பெண்ணே நீ யாரோ

நேரம் 11:12. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் வளம் வந்து கொண்டிருக்கிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலா பிரியமுடன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 11:20. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸ்ல வலம் வந்து கொண்டிருக்கிறது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா ஸ்டார் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 11:26. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 11:32. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம் மதுரை தென்றல். உங்கள் ஜன்னல் கம்பிகளுக்கு இடையே காற்றலையில் மயிலிறகாய் வருடி செல்கிறது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பார்த்தேன் ரஸ்தேன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

வச்சிருக்கேன். பட்டு வண்ண குண்டல் விட்டு முடி விழுந்தாலும் பரம்பரை சுத்தா வச்சிருக்கேன் மடியில்.

ஒழித்த பாடல் ரெட் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். அடுத்ததாக மதுர திரையில் நிகழ்ச்சியில் ஸ்ரீ திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் சித்ரா குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 11:49. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் வலம் வந்து கொண்டிருக்கிறது மதுரை தென்றல். இன்னிசையான பாடல்களுடன் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியில நிறைவு பாடலாக மின்னலை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: தனியாவா ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற? பேசாம இங்கே இரு, அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ணில் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139, உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: போல எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இதை கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இதுவரை நீங்கள் கேட்டது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி இனிவே நிறைவடைந்தது. தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும்.

இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:10 சங்கீத சாரல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். ஆர் பி தர்ஷன் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ வயலின், எஸ் அனந்த் மிருதங்கம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 பெருமை மிகு பாரதம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். சென்னை எனும் தொழில் நகரம் உரை சித்திரம் எழுதியவர் டி சுரேந்தர் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். மெல்லிசை 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 மதுரை தென்றல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மாலை 5:27

அமுதம் 6:30 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 6:10 ஒரு பட பாடல்கள் பாகுபலி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் செல்வராஜ் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னை அஞ்சலாக கேட்கலாம், சிறு தானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்க்ரெட் அவர்களின் உரை. தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் இடு பொருட்கள் தயாரிப்பு நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தை சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம், 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 8:05 மதுரை தென்றல், 8:15 பாராளுமன்ற நிகழ்வுகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 8:30 இசை மஞ்சரி சுகுணா புருஷோத்தமன் பாட்டு, 8:45 ஆங்கிலத்தில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், அரசாணைகளின் தாயகம் திரும்புதல் நிறைவு பகுதி, சோழர் செப்பேடுகள் மீள் பொருத்தல் குறித்த மூத்த வழக்கறிஞர் திரு பி ஜெகநாத் அவர்களுடனான நேர்முகம், நேர்காணல் ஆர் ராகப்பிரியா சுயாதீன பத்திரிகையாளர்.

ஒன்பது மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சியும் நேரமும்.

0: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
2: காஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய் ரமுஜ்தபா. Prime Minister Narendra Modi is addressing the 57th convocation ceremony of the Indian Institute of Technology, IIT Delhi. Earlier, Prime Minister Modi conferred degrees on 587 PhD scholars during the ceremony. We now go live to the Prime Minister's address.
3: वो अकेले नहीं आती है, मुश्किल जब आती है ना, तो साथ साथ मौके भी लेकर आती है. सबको बस अलर्ट रहना है, सतर्क रहना है. इस संस्थान ने जो सिखाया है उसे बार बार याद रखना है. साथियों, मैं लाइफ की कुछ प्रैक्टिकल बातें भी आपसे शेयर करना चाहता हूं. कैंपस का जीवन और कैंपस के बाहर का जीवन, इन दोनों में बहुत बड़ा अंतर होता है. आईआईटी की परीक्षा में सिलेबस होता है, लेकिन जिंदगी की

மகதி தப மகதி சரி மத தம பதனி தபத சரி மகதி தனி ததரி தனி தபம பதரி தனி தபம பத தப மகதி சரி மகதி தரி ம

0: இதுவரை சங்கீத சாரலில் ஆர் பி தர்ஷன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இசைமலர் நிகழ்ச்சியில் இன்று
1: பானை ஒரு தடவை தான் முழுகித்து. ஆனா அந்த பானையை எடுக்கணுங்கிறதுக்காக அவன் பல தடவை முழுக்கு போட்டு எடுத்தானான். அது மாதிரி
0: இன்று இசை பேருரையாக மலர்கிறது 1:10 நிகழ்ச்சி ஆண்டாள் கல்யாணம்.
1: பலமுறை அவதாரம் செய்து பகவான் பெருமுயற்சி செய்து நம்மளை வெளியில கொண்டு வரார். எத்தனையோ அவதாரங்கள் இருக்கு. பாகவதத்தை படிக்கும் போது கபிலாவதாரம், யஜ்ஞாவதாரம், ரிஷபாவதாரம்.
0: ஆர் வர்ஷா புவனேஸ்வரி அவர்கள் நிகழ்த்திய ஆண்டாள் கல்யாணம் இசை பேருரை கேட்கலாம். 1:10 பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 ஆண்டாள் கல்யாணம் இசை பேருரை கேட்கலாம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளி பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தில்லி ஐஐடியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலகம் விரைவாக மாறுதல்களை கண்டுவரும் இந்த சூழலில் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். எந்த ஒரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கல்வி கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மேற்கொள்வது தொடர்பான நெறிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. 1 கிலோமீட்டர் தொலைவிற்குள் புதிய திட்டங்கள் தொடங்கப்படக்கூடாது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உரிய ஒப்புதல் இன்றி அண்டை நாடுகளைச் சேர்ந்தவர்களை இத்திட்டப் பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை தனிநபர்கள் கட்டணமின்றி தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்று அதற்கான குழுமம் அறிவித்துள்ளது. சிறு வர்த்தகர்களுக்கும் இது பொருந்தும் என்று அந்த குழுமத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களும் ரிசர்வ் வங்கியும் இணைய குற்றங்களை களைவதற்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது.

பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்ற வெளிநாட்டு பிரதிநிதிகள் இன்று மத்திய பிரதேசத்தின் பாரம்பரியமிக்க சுற்றுலா தலங்களை பார்வையிட்டனர். வெளிநாட்டு நன்கொடை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ள கருத்துக்களை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால், சட்ட மசோதாக்களை கொண்டு வருவது உள்நாட்டு விவகாரம் என்று தெளிவுபடுத்தினார். இதில் தலையிடுவதற்கோ கருத்து தெரிவிப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால் கூறினார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பிற்பகல் 3 மணியளவில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக அறிவித்துள்ளது. கேரளத்தில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். பாலக்காட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென நடத்தப்பட்ட சிறப்பு இயக்கத்தில் 9000-க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். 7000-க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கேரள அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் சவாலான சூழ்நிலையின் போது அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிலவளத்துறையின் கைபேசி செயலி சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நில ஆவணங்கள் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளில் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதாகவும் திரு யும்னம் கெம்சந்த் சிங் கூறினார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 15வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதற்கிடையே போராட்டம் நடத்தி வரும் ஒரு குழுவினருடன் அம்மாநில அரசு இன்றும் பேச்சு நடத்தியது. நேற்று ஒரு குழுவினருடன் அரசு நடத்திய பேச்சுகளில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெடி மற்றும் போதைப் பொருளை கடத்தியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தேசிய புலனாய்வு அமைப்பு பதிவு செய்துள்ளது. மொஹாலியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாப் மற்றும் தில்லியில் தாக்குதல் நடத்த இவர்கள் திட்டமிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் போராட்டம் நடத்தி வருபவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்திலும் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. காசர்கோட், கண்ணூர், வயநாடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை

0: 8% அதிகரித்துள்ளது. 13 மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஷானவாஸ்கான் மற்றும் ஜிதின் அர்ஜுனன் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மகளிர் உயரம் தாண்டுதல் பிரிவில் பூஜாவும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 16-21, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீயை வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அன்மோல் எகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்விடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-5, 10-6 என்ற செட் கணக்கில் இவான் லிட்ரோவாச் ரே ஹோ இணையை வென்றது. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மெலெம் ஹுய்த்ரம் சானு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா செக் குடியரசை வென்றது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 67 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இன்று தொடங்கி இம்மாதம் 12ஆம் தேதி வரை மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பல பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். மேலும் காற்று இதே வேகத்தில் தென்மேற்கு வங்க கடற்பரப்பு மற்றும் தென்கிழக்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் வீசும் வாய்ப்பு உண்டு. 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் அல்லது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு மற்றும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்னநீலாங்கரை வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக நாளை இரவு 7 மணி வரை இருக்கக்கூடும். சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை அலைகளின் உயரம் 16 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 17 வினாடிகளுக்குள் 1.6 முதல் 1.8 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்பு உண்டு. தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் பெரிய தலை முதல் வெம்பார் வரை 16 முதல் 17 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.7 மீட்டராக அலைகள் உயரும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 16 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.5 முதல் 1.7 மீட்டராக உயரம் வாய்ப்புண்டு. ஆந்திர பிரதேசத்தில் கிழக்கு கோதாவரி கடலோர

பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகளின் வேகம் 1.6 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். குண்டூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.4 முதல் 1.9 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் 1.5 முதல் 2 மீட்டராக இருக்கக்கூடும். மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.5 முதல் 2 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. எஸ் லதா, எஸ் மாலதி, எம் எல் ஸ்ரீகாந்த் பாடியுள்ள மெல்லிசை பாடலை கேட்க உள்ளும். கவியரசு கண்ணதாசன் இயற்றியுள்ளார் இந்த பாடலை. இசை ஆர். செல்வராஜ்.

0: மெல்லிசை பாடல் கேட்டோம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 3 மணிக்கு
1: சொல்லும் ஓர் ஆன்மீக பத்திரிகை நமது ஆனந்த விகடானந்தா.
0: காதலா காதலா திரைப்பட ஒலி சித்திரம் கேட்கலாம் 3 மணிக்கு.
2: கால்
3: சரியாச்சுல அதே மாதிரி யாரத்துக்கு. ஆமாங்க அண்ணே, ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணே.
2: ஐயோ பாப்பா, கால் குணமாவணும்னா ஆஸ்பத்திரிக்கு போகணும்.
3: கிராமத்துல இருந்து ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு தான் பணத்தோட வந்தோம். கால் குணமானதை பார்த்ததும் சாமியார் தட்டுல பணத்தை
2: போட்டுட்டோம்.
0: கமல்ஹாசன், பிரபுதேவா, சௌந்தர்யா, ரம்பா, ஸ்ரீவித்யா, மௌலி, டெல்லி கணேஷ், எம் எஸ் விஸ்வநாதன், வடிவேல் ஆகியோருடன் பலர் நடித்துள்ள காதலா காதலா திரைப்பட ஒலிச்சித்திரம் கேட்கலாம் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 3 மணிக்கு. ஆகாஷ்வாணி நேயர்கள், இப்போது ராணியின் தேர்வு நாடகம் கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்குது?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டாக எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமாக செஞ்சு நிதானமாக கிளம்பி நிதானமாக சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமேல் நீ சொல்கிறத நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: Chura Assembly constituency. The identities of the seven people who lost their lives in the accident are yet to be ascertained. According to the State Emergency Operations Centre, the accident took place at around 7:15 a.m. today. Preliminary information suggests that the private bus was travelling from Bairagarh towards Chamba when it went off the road near Chaluanch Mol and fell onto another road below. Prime Minister Modi expressed grief over the loss of lives due to the mishap. In a social media post, Mr. Modi condoled the families who have lost their loved ones in the incident. He also wished for the swift recovery of those injured. India Meteorological Department IMD has forecast heavy to very heavy rainfall over East Rajasthan and Odisha today. The Met Department also predicted heavy rainfall over Himachal Pradesh, Uttarakhand, East Uttar Pradesh, West Rajasthan, East Madhya Pradesh, Jharkhand, Chhattisgarh, Konkan, Goa, coastal Andhra Pradesh, Keralam, Mahe, and some parts of Northeast India. In Jammu and Kashmir, the Amarnath Yatra from Jammu towards Baltal has been suspended today in view of the prevailing bad weather and road conditions at several places along the Jammu-Srinagar National Highway. The number of special train services announced by the railways to Keralam for the Onam season has risen to 112. The special services are mainly being operated to and from Tamil Nadu, Karnataka, Andhra Pradesh and Telangana. And on to sports, India opened its medal account on the third day of the World Athletics Under-20 Championships in Eugene, USA, with Ashish Yadav winning silver in the men's javelin throw. The 19-year-old produced his best effort of 74.09 meters in his third attempt to finish second. Ashish became only the second Indian after Neeraj Chopra to win a silver medal in the event at the World Athletics Under-20 Championships. And in some more news, Indian shuttler Ashmita Chaleha has reached the women's singles final of the Korea Masters Super 300 Badminton Tournament in South Korea. Ashmita defeated fellow Indian Rakshita Ramraj in the semi-final today. And that is the end of this news bulletin.
1: Neram Urumani Patanimidam Akashavani
2: Perumai Migu Bharatham Chennai Yenum Thozhil Nagaram Urai Chittiram எழுதியவர் ஆர் சுரேந்தர்.
3: இந்தியாவின் முக்கிய தொழில் நகரங்களில் மும்பை முதன்மையான இடத்தை பெறுகிறது. இந்தியாவின் பொருளாதார தலைநகரம் என்று அழைக்கப்படும் மும்பை நிதி நிறுவனங்கள், வங்கிகள், பங்குச்சந்தை, திரைப்படத்துறை, இரசாயன தொழில், மருந்து தொழில், நெசவு தொழில் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் மையமாக விளங்குகிறது.
4: பெங்களூரு இந்தியாவின் சிலிகான் பள்ளத்தாக்கு என்று உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. தகவல் தொழில்நுட்பம், மென்பொருள் உருவாக்கம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி ஆராய்ச்சி, உயிரி தொழில்நுட்பம் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆகியவற்றின் மையமாக பெங்களூரு விளங்குகிறது. உலகின் பல முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் அலுவலகங்கள் இங்கு செயல்பட்டு வருகின்றன. இதனால் இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதியில் பெங்களூரு முக்கிய பங்கு வகிக்கிறது.
3: ஹைதராபாத் மருந்து தொழில் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் முன்னணி நகரமாகும். ஜீனோம் பள்ளத்தாக்கு மற்றும் சைபராபாத் போன்ற தொழில்நுட்ப மையங்கள் இங்கு அமைந்துள்ளன. உயிரி தொழில்நுட்பம், மருந்து உற்பத்தி, மென்பொருள் சேவைகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஹைதராபாத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை வழங்குகின்றன.
4: அகமதாபாத் மற்றும் சூரத் ஆகியவை குஜராத் மாநிலத்தின் முக்கிய தொழில் நகரங்களாகும். அகமதாபாத் ஜவுளி தொழிலில் சிறந்து விளங்குவதால் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. சூரத் உலக புகழ்பெற்ற வைர வெட்டுதல் மற்றும் மெருகூட்டுதல் தொழிலின் மையமாக உள்ளது. அதோடு செயற்கை இழை மற்றும் ஜவுளி உற்பத்தியிலும் சூரத் முன்னணியில் உள்ளது.
3: புனே இந்தியாவின் முக்கிய வாகன மற்றும் பொறியியல் தொழில் நகரமாகும். கார் உற்பத்தி, தகவல் தொழில்நுட்பம், கல்வி, ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு தொழில்கள் இங்கு அதிகமாக உள்ளன. பல பன்னாட்டு நிறுவனங்கள் புனேயில் முதலீடு செய்து தொழிற்சாலைகளை அமைத்துள்ளன.
4: ஜாம்ஷெட்பூர் இந்தியாவின் பழமையான திட்டமிட்ட தொழில் நகரங்களில் ஒன்றாகும். எஃகு உற்பத்திக்காக உலக அளவில் புகழ்பெற்ற இந்நகரம் இந்தியாவின் கனரக தொழில்துறையின் முக்கிய மையமாக திகழ்கிறது. எஃகு இயந்திரங்கள்

0: மற்றும் உலோக தொழில்கள் இங்கு அதிக அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளன.
1: கொல்கத்தா கிழக்கிந்தியாவின் முக்கிய தொழில் மற்றும் வணிக நகரமாகும். சணல் தொழில், பொறியியல், ரசாயன தொழில், கப்பல் கட்டுமானம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு துறைகள் இங்கு வளர்ச்சி பெற்றுள்ளன. கொல்கத்தா துறைமுகம் கிழக்கிந்தியாவின் வணிக வளர்ச்சிக்கு முக்கிய ஆதாரமாக உள்ளது.
0: இந்த வரிசையில் நமது சென்னையும் இந்தியாவின் முக்கிய தொழில் நகரமாக விளங்குகிறது. சினிமா, டிராமா, அழகிய கடற்கரை, ஆச்சரியப்படுத்தும் தனியார் பூங்காக்கள் என பொழுதுபோக்கு அம்சங்களுடன் நாம் சென்னையை பார்க்கும் பார்வையிலிருந்து சற்று மாறுபட்டு இன்று தொழில் சார்ந்து பார்வையிடலாம்.
1: சென்னை இந்தியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. கார் உற்பத்தி, வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு, தகவல் தொழில்நுட்பம், மின்னணு உற்பத்தி மற்றும் பெட்ரோலிய சுத்திகரிப்பு தொழில்கள் இங்கு அதிகமாக உள்ளன.
0: முதலில் நாம் சென்னை இந்தியாவின் மிக முக்கியமான வாகன உற்பத்தி மையமாக உள்ளதை பற்றி தெரிந்து கொள்வோம்.
1: பல்வேறு உலக புகழ்பெற்ற பல வாகன நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி நிலையங்களை சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர், மறைமலை நகர், திருவள்ளூர் மற்றும் கும்மிடிப்பூண்டி ஆகிய இடங்களில் அமைத்துள்ளன. இதன் காரணமாக சென்னை இந்தியாவின் டெட்ராய்டு என்ற சிறப்பு பெயரை பெற்றுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் கார்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்களில் குறிப்பிடத்தக்க பகுதி சென்னை தொழிற்சாலைகளிலிருந்தே உற்பத்தி செய்யப்படுகிறது.
0: கார், லாரி, பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், கனரக வாகனங்கள் மற்றும் மின்சார வாகனங்கள் போன்ற பல்வேறு வகையான வாகனங்கள் இங்கு தயாரிக்கப்படுகின்றன. இத்தொழிற்சாலைகள் உள்நாட்டு சந்தைக்கான வாகனங்களை மட்டுமின்றி ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு மற்றும் பிற உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கின்றன.
1: வாகன உற்பத்தி தொழிலுடன் இணைந்து வாகன உதிரிபாக தொழிலும் சென்னையில் மிகுந்த வளர்ச்சி பெற்றுள்ளது. இயந்திர பகுதிகள், கியர்பாக்ஸ், பிரேக் அமைப்புகள், சஸ்பென்ஷன், டயர்கள், பேட்டரிகள், மின்னணு கட்டுப்பாட்டு அமைப்புகள் மற்றும் பல்வேறு உதிரிபாகங்கள் ஆயிரக்கணக்கான சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படுகின்றன. இந்த உதிரிபாகங்கள் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்படுகின்றன.
0: சென்னையின் வாகன தொழில் லட்சக்கணக்கான மக்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு வழங்குகிறது. பொறியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், இயந்திர இயக்குநர்கள், தரக்கட்டுப்பாட்டு நிபுணர்கள், வடிவமைப்பாளர்கள், போக்குவரத்து மற்றும் விநியோகத்துறையினர் என பல்வேறு திறன்களை கொண்டோர் இந்த துறையில் பணியாற்றுகின்றனர். இதனால் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு அதிகரிப்பிற்கும் இந்த தொழில் முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது.
1: அண்மை காலங்களில் மின்சார வாகன உற்பத்திக்கும் சென்னை முக்கிய மையமாக உருவெடுத்து வருகிறது. மின்சார கார்கள், மின்சார இருசக்கர வாகனங்கள், பேட்டரி உற்பத்தி மற்றும் சார்ஜிங் தொழில்நுட்பங்கள் தொடர்பான முதலீடுகள் அதிகரித்து வருகின்றன. சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் உற்பத்தி முறைகளும் படிப்படியாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகின்றன.
0: மேலும் தொழில்துறை ஆராய்ச்சி, புதுமை, தானியங்கி உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் மற்றும் தர மேலாண்மை போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் சென்னையின் வாகன தொழிலை உலகத்தரத்திற்கு உயர்த்தியுள்ளன. பொறியியல் கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளின் ஒத்துழைப்பும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கிறது.
1: சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களான ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், மறைமலை நகர், கும்மிடிப்பூண்டி, இருங்காட்டுக்கோட்டை போன்ற பகுதிகளில் ஏராளமான வாகன உதிரிபாக தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன.
0: அடுத்ததாக நாம் தகவல் தொழில்நுட்ப துறையில் சென்னை அடைந்துள்ள வளர்ச்சி பற்றி தெரிந்து கொள்வோம்.
1: சென்னையின் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக பழைய மகாபலிபுரம் சாலை விளங்குகிறது. இந்த சாலை ஐடி நெடுஞ்சாலை என்று அழைக்கப்படுகிறது.
0: தரமணி, பெருங்குடி, காரப்பாக்கம், சோழிங்கநல்லூர், நாவலூர், சிறுசேரி போன்ற பகுதிகளில் ஏராளமான தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக சிறுசேரியில் அமைந்துள்ள தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஆசியாவின் மிகப்பெரிய ஐடி வளாகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது.
1: சென்னையில் இயங்கும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மென்பொருள் உருவாக்கம், இணைய பயன்பாடுகள், மொபைல் செயலிகள், கிளவுட் கணினி, செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கற்றல், பெருந்தரவு பகுப்பாய்வு, இணைய பாதுகாப்பு, தரவு மேலாண்மை மற்றும் வணிக செயல்முறை சேவைகள் போன்ற பல்வேறு துறைகளில் சேவைகளை வழங்குகின்றன. இச்சேவைகள் இந்திய நிறுவனங்களுக்கு மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளுக்கும் வழங்கப்படுகின்றன.
0: தகவல் தொழில்நுட்ப துறையின் வளர்ச்சிக்கு சென்னையில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களும் முக்கிய பங்காற்றுகின்றன. பொறியியல் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான திறமையான பட்டதாரிகளை உருவாக்குகின்றன. இதனால் நிறுவனங்களுக்கு தேவையான திறமையான மனித வளம் தொடர்ந்து கிடைக்கிறது.
1: சென்னையின் தகவல் தொழில்நுட்பத்துறை

0: லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகிறது. குறிப்பாக பெண்களுக்கு தகவல் தொழில்நுட்பத் துறையில் அதிக வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.
1: மென்பொருள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதன் மூலம் இந்தியாவின் சேவைத்துறை மேலும் வலுப்பெறுகிறது.
0: அடுத்ததாக நாம் சென்னையில் உருவாகி வரும் பலவிதமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சி பற்றி தெரிந்து கொள்வோம். செயற்கை நுண்ணறிவு, நிதி தொழில்நுட்பம், கல்வி தொழில்நுட்பம், சுகாதார தொழில்நுட்பம், மின் வணிகம் மற்றும் மென்பொருள் சேவைகள் போன்ற துறைகளில் பல புதிய நிறுவனங்கள் சென்னையில் உருவாகி வருகின்றன. இவற்றுக்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் தேவையான முதலீடு, வழிகாட்டுதல் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குகின்றன.
1: மேலும் அதிவேக இணைய வசதி, தரவு மையங்கள், நவீன அலுவலக வளாகங்கள், மாநாட்டு மையங்கள் மற்றும் சர்வதேச விமான நிலையம் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் சென்னையின் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்துகின்றன. டிஜிட்டல் இந்தியா மற்றும் ஸ்டார்ட் அப் இந்தியா போன்ற அரசு திட்டங்களும் இந்த துறையின் முன்னேற்றத்திற்கு ஊக்கம் அளிக்கின்றன.
0: சென்னை இந்தியாவின் முக்கிய தகவல் தொழில்நுட்ப நகரங்களில் ஒன்றாக மட்டுமல்லாமல் உலகளாவிய மென்பொருள் மற்றும் தகவல் சேவை மையமாகவும் வளர்ந்து வருகின்றது.
1: திறமையான மனித வளம், நவீன தொழில்நுட்பம், உலகத்தரத்திலான உள்கட்டமைப்பு, கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசின் ஆதரவு ஆகியவை சென்னையை தகவல் தொழில்நுட்பத் துறையில் முன்னணியில் நிலைநிறுத்தியுள்ளன.
0: எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு, கிளவுட் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் சேவைகள் போன்ற புதிய துறைகளின் வளர்ச்சியால் சென்னையின் தகவல் தொழில்நுட்பத் துறை மேலும் உலகளாவிய முக்கியத்துவம் பெறும்.
1: சென்னை இந்தியாவின் முக்கியமான மின்னணு மற்றும் மின்சாதன உற்பத்தி மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வாகன தொழிலுடன் இணைந்து மின்னணு உற்பத்தி துறையும் சென்னையின் பொருளாதார வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்காற்றுகிறது.
0: உலகத்தரம் வாய்ந்த பல மின்னணு மற்றும் மின்சாதன உற்பத்தி நிறுவனங்கள் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான ஸ்ரீபெரும்புதூர், உரகடம், இருங்காட்டுக்கோட்டை, மறைமலை நகர் மற்றும் கும்மிடிப்பூண்டி ஆகிய இடங்களில் தொழிற்சாலைகளை நிறுவியுள்ளன. இதனால் சென்னை இந்தியாவின் முக்கிய மின்னணு உற்பத்தி மையமாக வளர்ந்துள்ளது.
1: மின்னணு மற்றும் மின்சாதன உற்பத்தி துறையில் பல்வேறு வகையான பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. தொலைக்காட்சிகள், குளிர்சாதன பெட்டிகள், சலவை இயந்திரங்கள், மொபைல் போன்கள், கணினிகள், மடிக்கணினிகள், எல்இடி விளக்குகள், மின்விசிறிகள், மின்கட்டுப்பாட்டு கருவிகள், மின்மோட்டார்கள், மருத்துவ மின்னணு உபகரணங்கள் மற்றும் தொழில்துறை மின்னணு சாதனங்கள் போன்றவை சென்னையில் தயாரிக்கப்படுகின்றன.
0: இப்பொருட்கள் உள்நாட்டு சந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வதோடு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன.
1: இந்த தொழிலில் நவீன தொழில்நுட்பங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன.
0: தானியங்கி உற்பத்தி, ரோபோட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு, கணினி கட்டுப்பாட்டு உற்பத்தி, தரச்சோதனை அமைப்புகள் மற்றும்
1: இணைய வழி இயங்கும் தொழிற்சாலைகள் போன்ற தொழில்நுட்பங்கள் உற்பத்தி திறனையும் தரத்தையும் உயர்த்துகின்றன. இதன் மூலம் உலக தர நிலைகளுக்கு ஏற்ப பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன.
0: இந்த துறையின் வளர்ச்சிக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் பல்வேறு ஊக்கத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன.
1: தொழிற்பூங்காக்கள், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், முதலீட்டு சலுகைகள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மற்றும் மேக் இன் இண்டியா, டிஜிட்டல் இண்டியா போன்ற திட்டங்கள் மின்னணு உற்பத்தி முதலீடுகளை அதிகரித்துள்ளன.
0: இதன் மூலம் சென்னை உலகளாவிய மின்னணு உற்பத்தி மையமாக வளர்ந்து வருகிறது.
1: தற்போது மொபைல் போன்கள், மின்னணு சிப் கூறுகள், ஸ்மார்ட் சாதனங்கள், மின்சார வாகனங்களுக்கான மின்னணு கட்டுப்பாட்டு அமைப்புகள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உபகரணங்கள் போன்ற உயர் தொழில்நுட்ப பொருட்களின் உற்பத்தியும் வேகமாக வளர்ச்சி பெற்று வருகிறது.
0: ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
1: அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது சென்னையில் உள்ள பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோ ரசாயன தொழில் மையங்களை பற்றியது. கச்சா எண்ணெயை சுத்திகரித்து பல்வேறு எரிபொருட்கள் மற்றும் ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்வதுடன் பல்வேறு உற்பத்தி தொழில்களுக்கு தேவையான மூலப்பொருட்களையும் இந்த துறை வழங்குகிறது.
0: இதன் மூலம் போக்குவரத்து, மின்சார உற்பத்தி, உரத்தொழில், பிளாஸ்டிக் உற்பத்தி, மருந்து தொழில் மற்றும் வாகன தொழில் போன்ற பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கும் இது அடிப்படையாக அமைகிறது.
1: சென்னையில் பெட்ரோலியத்துறையின் முக்கிய மையமாக மணலி பகுதி விளங்குகிறது. இங்கு கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் நிலையங்களும் பெட்ரோல் ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளும் அமைந்துள்ளன.
0: கடல் மார்க்கமாக இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் சுத்திகரிக்க

0: பட்டு பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், விமான எரிபொருள், சமையல் எரிவாயு மற்றும் தொழில்துறை எரிபொருட்கள் போன்றவை தயாரிக்கப்படுகின்றன.
1: இவை தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் விநியோகிக்கப்படுகின்றன.
0: பெட்ரோலிய சுத்திகரிப்பின் போது கிடைக்கும் மூலப்பொருட்களை பயன்படுத்தி பெட்ரோ ரசாயன தொழில் செயல்படுகிறது.
1: இந்த துறையில் பிளாஸ்டிக், செயற்கை ரப்பர், செயற்கை இழைகள், வண்ண பூச்சுக்கள், சவர்க்காரங்கள், கரைப்பான்கள், தொழில்துறை ரசாயனங்கள் மற்றும் மருந்து தயாரிப்பிற்கு தேவையான மூலப்பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன.
0: இந்த பொருட்கள் அன்றாட வாழ்க்கையிலும் பல்வேறு தொழில்துறைகளிலும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன.
1: இன்றைய காலத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் பெட்ரோலிய மற்றும் பெட்ரோ ரசாயன தொழிற்சாலைகளில் மாசு கட்டுப்பாட்டு கருவிகள், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், காற்று மாசுபாட்டை குறைக்கும் தொழில்நுட்பங்கள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன.
0: ஆற்றல் சிக்கனம், வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துதல் மற்றும் பசுமை தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளும் அதிகரித்து வருகின்றன.
1: மேலும் சென்னை இந்தியாவின் முன்னணி மருந்து மற்றும் உயிரி தொழில்நுட்ப மையங்களில் ஒன்றாக வளர்ந்து வருகிறது. தமிழகத்தின் தலைநகரமான சென்னை உயர்தர மருத்துவ வசதிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், மருந்து உற்பத்தி நிறுவனங்கள், உயிரி தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மற்றும் திறமையான மனிதவளம் ஆகியவற்றின் காரணமாக இந்த துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளது. மனித நலம், மருத்துவ ஆராய்ச்சி, தொழில்துறை வளர்ச்சியில் இந்த துறை முக்கிய பங்கு வகிக்கின்றது.
0: சென்னையில் பல இந்திய மற்றும் பன்னாட்டு மருந்து நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிறுவனங்கள் பல்வேறு வகையான மாத்திரைகள், கேப்சூல்கள், ஊசி மருந்துகள், சிரப் மருந்துகள், தடுப்பூசிகள், உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் மருத்துவ பயன்பாட்டிற்கான ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்கின்றன.
1: இவை இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதன் மூலம் இந்தியாவிற்கு அந்நிய செலாவணி வருவாயும் அதிகரிக்கிறது.
0: உயிரி தொழில்நுட்பம் என்பது உயிரினங்கள், உயிர் அணுக்கள், நுண்ணுயிரிகள் மற்றும் அவற்றின் உயிரியல் செயல்முறைகளை பயன்படுத்தி புதிய பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை உருவாக்கும் அறிவியல் துறையாகும்.
1: சென்னையில் இந்த துறை மருத்துவம், வேளாண்மை, உணவு பதப்படுத்துதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தொழில்துறை உற்பத்தி போன்ற பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக புதிய மருந்துகள் கண்டுபிடித்தல், தடுப்பூசி உருவாக்கம், மரபணு ஆய்வு, உயிரணு சிகிச்சை மற்றும் நோயறியும் கருவிகள் உருவாக்குதல் போன்ற பணிகள் அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகின்றன.
0: இன்றைய காலத்தில் நவீன தொழில்நுட்பங்களான செயற்கை நுண்ணறிவு, உயிரி தகவலியல், மரபணு தொழில்நுட்பம், நானோ தொழில்நுட்பம் மற்றும் துல்லிய மருத்துவம் ஆகியவை மருந்து மற்றும் உயிரி தொழில்நுட்பத்துறையில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன.
1: இதன் மூலம் நோய்களை விரைவாக கண்டறிதல், புதிய மருந்துகளை உருவாக்குதல் மற்றும் நோயாளிகளுக்கு தகுந்த சிகிச்சை முறைகளை வழங்குதல் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: COVID-19 பெருந்தொற்றுக்கு பிறகு மருந்து மற்றும் உயிரி தொழில்நுட்பத்துறையின் முக்கியத்துவம் மேலும் அதிகரித்துள்ளது. தடுப்பூசி ஆராய்ச்சி, வைரஸ் கண்டறிதல், மருத்துவ உபகரணங்கள் தயாரித்தல் மற்றும் பொது சுகாதார தீர்வுகள் போன்ற துறைகளில் சென்னை குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது.
1: இந்தியாவின் முக்கியமான கனரக பொறியியல் தொழில் மையங்களில் சென்னை எப்படி ஒரு சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது என்பது பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம்.
0: மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான இயந்திரங்கள், தொழிற்சாலை உபகரணங்கள், கனரக இயந்திரங்கள், பாதுகாப்பு துறை உபகரணங்கள் மற்றும் கட்டுமானத்துறைக்கு தேவையான கருவிகள் ஆகியவை இத்துறையின் முக்கிய உற்பத்தி பொருட்களாகும்.
1: சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களான அம்பத்தூர், திருவொற்றியூர், எண்ணூர், ஆவடி, ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், குமிடிப்பூண்டி போன்ற பகுதிகளில் பல்வேறு கனரக பொறியியல் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன.
0: இத்தொழிற்சாலைகள் உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் பல நாடுகளுக்கும் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை ஏற்றுமதி செய்கின்றன.
1: கனரக பொறியியல் தொழிலில் தொழிற்சாலை இயந்திரங்கள், மின் உற்பத்தி கருவிகள், கொதிகலன்கள், டர்பைன்கள், அழுத்தக்கலன்கள், பம்புகள், கம்ப்ரஸர்கள், தொழில்துறை வால்வுகள், கிரெயின்கள், சுரங்க இயந்திரங்கள் மற்றும் கட்டுமான உபகரணங்கள் போன்றவை தயாரிக்கப்படுகின்றன.
0: இவை மின்சார உற்பத்தி, எண்ணெய் மற்றும் எரிவாயு, சிமெண்ட், எஃகு, சுரங்கம், ரசாயன தொழில் மற்றும் பாதுகாப்பு துறை போன்ற பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகின்றன.
1: கனரக பொறியியல் தொழில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குகிறது. இயந்திர பொறியாளர்கள், மின் பொறியாளர்கள், உற்பத்தி பொறியாளர்கள், வடிவமைப்பு நிபுணர்கள், வெல்டிங் தொழில்நுட்ப வல்லுநர்கள், தரக்கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரிகள், பராமரிப்பு நிபுணர்கள் மற்றும் தொழிற்சாலை பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன.
0: இதனால் தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கும் திறன் மேம்பாட்டிற்கும்

0: இந்த துறை பெரும் பங்களிப்பை வழங்குகிறது.
1: மேலும் கனரக பொறியியல் தொழில் நாட்டின் பாதுகாப்பு துறை மற்றும் விண்வெளி துறையின் வளர்ச்சிக்கும் முக்கிய ஆதாரமாக உள்ளது. பாதுகாப்பு உபகரணங்கள், சிறப்பு இயந்திரங்கள், உயரழுத்த கலன்கள் மற்றும் தொழில்நுட்ப கருவிகள் போன்றவை சென்னையில் தயாரிக்கப்படுகின்றன. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் உற்பத்தி தரத்தை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
0: தமிழக அரசும் மத்திய அரசும் தொழிற்பூங்காக்கள், தொழில்துறை வழித்தடங்கள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், முதலீட்டு ஊக்கத்திட்டங்கள் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற முயற்சிகள் மூலம் கனரக பொறியியல் துறையின் வளர்ச்சியை ஊக்குவித்து வருகின்றன. இதனால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பதோடு வெளிநாட்டு முதலீடுகளும் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றன.
1: இந்தியாவின் முக்கியமான கப்பல் கட்டுமான மற்றும் துறைமுக தொழில் மையங்களில் ஒன்றாக சென்னை விளங்குகிறது. அது பற்றி நாம் அடுத்ததாக தெரிந்து கொள்வோம்.
0: கடற்கரையோரத்தில் அமைந்திருக்கும் சென்னை பல நூற்றாண்டுகளாக கடல் வாணிபத்தில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் அமைந்திருக்கும் சென்னை துறைமுகம், எண்ணூர் காமராசர் துறைமுகம் மற்றும் காட்டுப்பள்ளி துறைமுகம் ஆகியவை தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குகின்றன.
1: இந்த துறை ஏற்றுமதி இறக்குமதி வணிகம், கப்பல் கட்டுமானம், கப்பல் பராமரிப்பு மற்றும் கடல்சார் சேவைகள் ஆகியவற்றின் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறது.
0: சென்னையில் கப்பல் கட்டுமான தொழிலில் சரக்கு கப்பல்கள், பயணிகள் கப்பல்கள், மீன்பிடி படகுகள், கடலோர காவல் படகுகள், கடல்சார் சேவை படகுகள் மற்றும் தொழில்துறை பயன்பாட்டிற்கான சிறப்பு கப்பல்கள் ஆகியவை வடிவமைக்கப்பட்டு கட்டப்படுகின்றன.
1: புதிய கப்பல்கள் கட்டப்படுவதோடு பழைய கப்பல்களின் பழுதுபார்ப்பு, இயந்திர மாற்றம், பராமரிப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இதனால் கடல்சார் போக்குவரத்து பாதுகாப்பாகவும் திறமையாகவும் செயல்படுகிறது.
0: சென்னை துறைமுகம் இந்தியாவின் மிக பழமையான செயற்கை துறைமுகங்களில் ஒன்றாகும். இது கார்கள், வாகன உதிரி பாகங்கள், இயந்திரங்கள், இரும்பு, உரங்கள், நிலக்கரி, பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் பல்வேறு தொழில்துறை பொருட்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் முக்கிய பங்கு வகிக்கிறது.
1: தென்னிந்தியாவின் தொழில்துறைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வருவதற்கும் இங்கு தயாரிக்கப்படும் பொருட்களை உலக நாடுகளுக்கு அனுப்புவதற்கும் இந்த துறைமுகம் பெரும் ஆதாரமாக உள்ளது.
0: எண்ணூர் காமராஜர் துறைமுகம் நிலக்கரி, பெட்ரோலிய பொருட்கள், திரவ சரக்குகள் மற்றும் வாகன ஏற்றுமதிக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட நவீன துறைமுகமாகும்.
1: அதே போல் காட்டுப்பள்ளி துறைமுகம் சரக்குகளை கையாளுதல், கண்டெய்னர் சேவைகள், கப்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல் பழுதுபார்ப்பு சேவைகளில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது.
0: இந்த மூன்று துறைமுகங்களும் இணைந்து சென்னையை இந்தியாவின் முக்கிய கடல்சார் வணிக மையமாக மாற்றியுள்ளன.
1: கப்பல் கட்டுமானம் மற்றும் துறைமுக தொழிலின் வளர்ச்சிக்கு சிறந்த போக்குவரத்து உள்கட்டமைப்பு பெரும் ஆதரவாக உள்ளது.
0: தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில் பாதைகள், சர்வதேச விமான நிலையம் மற்றும் சரக்கு போக்குவரத்து மையங்கள் ஆகியவை துறைமுகங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் பொருட்களை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டு செல்ல முடிகிறது.
1: இதனால் உள்நாட்டு மற்றும் சர்வதேச வணிகம் மேலும் மேலும் வளர்ந்த வண்ணம் உள்ளது.
0: இந்த தொழில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குகிறது. கப்பல் வடிவமைப்பு பொறியாளர்கள், கடல்சார் பொறியாளர்கள், வெல்டிங் நிபுணர்கள், இயந்திர பராமரிப்பு தொழில்நுட்ப வல்லுநர்கள், துறைமுக நிர்வாகிகள், சுங்க அதிகாரிகள், சரக்கு கையாளும் பணியாளர்கள் மற்றும் போக்குவரத்து நிறுவன ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன.
1: தற்போது கப்பல் கட்டுமானம் மற்றும் துறைமுகத்துறையில் தானியங்கி சரக்கு கையாளும் அமைப்புகள், டிஜிட்டல் துறைமுக மேலாண்மை, செயற்கை நுண்ணறிவு, செயற்கைக்கோள் வழிகாட்டுதல், GPS தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை துறைமுக நடைமுறைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் சரக்குகளை கையாளும் வேகம், பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் அதிகரித்துள்ளது.
0: மத்திய மற்றும் மாநில அரசுகள் சாகர்மாலா போன்ற திட்டங்களின் மூலம் துறைமுக உட்கட்டமைப்பை மேம்படுத்தி கடல்சார் தொழில்களை ஊக்குவித்து வருகின்றன. இதன் மூலம் புதிய முதலீடுகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன.
1: மேலும் சென்னை இந்தியாவின் முக்கியமான ஆடை மற்றும் ஜவுளி தொழில் மையங்களில் ஒன்றாக விளங்குகிறது. தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியில் ஜவுளி தொழில் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர் போன்ற ஜவுளி உற்பத்தி மையங்களுடன் சென்னை நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் துணிகள் மற்றும் ஆடைகள் உள்நாட்டு சந்தைக்கு போவதோடு உலகின் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதனால் சென்னை ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதிக்கான முக்கிய வணிக மையமாக திகழ்கிறது.
0: சென்னையில் பருத்தி, பட்டு துணி, செயற்கை இழை துணி, பின்னல் ஆடைகள், ஆயத்த ஆடைகள், பள்ளி மற்றும் கல்லூரி சீருடைகள், தொழில்துறை சீருடைகள், விளையாட்டு ஆடைகள், குழந்தைகள் ஆடைகள் மற்றும் நவநாகரிக ஆடைகள் போன்ற பல்வேறு வகையான

0: ஆடை பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இப்பொருட்கள் தரமான மூலப்பொருட்கள் மற்றும் நவீன உற்பத்தி முறைகளின் மூலம் தயாரிக்கப்படுவதால் உலக சந்தையில் நல்ல வரவேற்பை பெறுகின்றன.
1: சென்னை துறைமுகம் மற்றும் சர்வதேச விமான நிலையம் ஆடை ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதனால் ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதிக அளவில் ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன.
0: ஆடை தொழிலில் நூல் தயாரித்தல், நெசவு, சாயமிடுதல், அச்சிடுதல், தையல், எம்பிராய்டரி, தரப்பரிசோதனை, பேக்கிங் மற்றும் ஏற்றுமதி போன்ற பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த பணிகளில் நவீன இயந்திரங்கள், கணினி மூலம் வடிவமைத்தல், தானியங்கி வெட்டும் இயந்திரங்கள் மற்றும் தானியங்கி தையல் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் உற்பத்தி திறனும் தரமும் அதிகரித்துள்ளன.
1: சென்னையின் ஆடை மற்றும் ஜவுளி தொழில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகிறது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த துறையில் அதிக வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன. தையல் கலைஞர்கள், துணி வடிவமைப்பாளர்கள், ஆடை வடிவமைப்பாளர்கள், தரக்கட்டுப்பாட்டு நிபுணர்கள், இயந்திர இயக்குநர்கள், ஏற்றுமதி நிர்வாகிகள் மற்றும் விற்பனை பணியாளர்கள் என பல்வேறு துறைகளில் மக்கள் பணியாற்றுகின்றனர். இதன் மூலம் குடும்ப வருமானம்

0: ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகிறது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த துறையில் அதிக வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன. தையல் கலைஞர்கள், துணி வடிவமைப்பாளர்கள், ஆடை வடிவமைப்பாளர்கள், தரக்கட்டுப்பாட்டு நிபுணர்கள், இயந்திர இயக்குநர்கள், ஏற்றுமதி நிர்வாகிகள் மற்றும் விற்பனை பணியாளர்கள் என பல்வேறு துறைகளில் மக்கள் பணியாற்றுகின்றனர். இதன் மூலம் குடும்ப வருமானம் உயர்வதோடு சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படுகிறது.
1: அண்மை காலங்களில் சென்னை ஃபேஷன் மற்றும் ஆடை வடிவமைப்பு துறையிலும் முன்னேற்றம் கண்டுள்ளது. பல ஆடை வடிவமைப்பு நிறுவனங்கள், ஃபேஷன் பயிற்சி மையங்கள் மற்றும் ஆடை ஏற்றுமதி நிறுவனங்கள் புதிய வடிவமைப்புகளையும் உலகத்தரத்திலான ஆடைகளையும் உருவாக்கி வருகின்றன.
0: சுற்றுச்சூழலுக்கு உகந்த இயற்கை இழைகள், மறுசுழற்சி செய்யப்பட்ட துணிகள் மற்றும் உயிரி சாயங்கள் பயன்படுத்தும் நிலையான ஜவுளி உற்பத்தி முறைகளும் அதிகரித்து வருகின்றன.
1: தமிழக அரசும் மத்திய அரசும் ஜவுளி தொழிலின் வளர்ச்சிக்காக பல்வேறு ஊக்குவிப்புகளை வழங்கி வருகின்றன. தொழிற்பூங்காக்கள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், ஏற்றுமதி ஊக்க திட்டங்கள் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்கள் இந்த துறையின் வளர்ச்சிக்கு ஆதரவாக உள்ளன.
0: சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களும் MSME இந்த துறையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
1: சென்னை இந்தியாவின் முக்கியமான திரைப்படம் மற்றும் ஊடக தொழில் மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. குறிப்பாக தமிழ் திரைப்படத்துறையான கோலிவுட்டின் இதயமாக சென்னை விளங்குகிறது.
0: நூற்றாண்டுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட தமிழ் திரைப்படத்துறை கலை, கலாச்சாரம், பொழுதுபோக்கு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. திரைப்பட தயாரிப்பு மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி, வானொலி, செய்தி ஊடகங்கள், இணைய ஊடகங்கள், விளம்பரத்துறை, இசைத்துறை மற்றும் டிஜிட்டல் ஊடகங்களின் வளர்ச்சிக்கும் சென்னை முக்கிய மையமாக விளங்குகிறது.
1: சென்னையில் திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமாக பல திரைப்பட ஸ்டுடியோக்கள், படப்பிடிப்பு தளங்கள், ஒளிப்பதிவு கூடங்கள், படத்தொகுப்பு மையங்கள் மற்றும் கணினி வரைகலை நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன.
0: திரைப்படங்களின் கதை உருவாக்கம், திரைக்கதை இயக்கம், ஒளிப்பதிவு, நடிப்பு, இசையமைப்பு, பாடல் பதிவு, ஒளி வடிவமைப்பு, காட்சி தொகுப்பு, கணினி காட்சி அமைப்பு மற்றும் இறுதிக்கட்ட தயாரிப்பு வரை அனைத்து பணிகளும் சென்னையில் நடைபெறுகின்றன.
1: தமிழ் திரைப்படங்கள் இந்தியா மட்டுமல்லாமல் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மத்திய கிழக்கு நாடு, ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் வெளியிடப்படுகின்றன. இதன் மூலம் தமிழ் திரைப்படத்துறை உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளது.
0: திரைப்படங்களின் வெளிநாட்டு வெளியீடுகள் மற்றும் இணையதளங்களில் ஒளிபரப்பப்படுவதன் மூலம் இந்தியாவிற்கு அந்நிய செலாவணியும் கிடைக்கிறது.
1: சென்னையில் பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் மற்றும் செய்தி நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன. தமிழ் மொழியில் செய்திகள், கல்வி நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், விவாதங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் தொடர்கள் தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுகின்றன. இதன் மூலம் மக்களுக்கு தகவல், கல்வி மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவை ஒரே நேரத்தில் கிடைக்கின்றன.
0: அண்மை காலங்களில் டிஜிட்டல் ஊடகங்கள் மற்றும் OTT தளங்கள் திரைப்படம் மற்றும் ஊடகத்துறையில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இணைய தொடர்கள், குறும்படங்கள், ஆவணப்படங்கள் மற்றும் இணைய நிகழ்ச்சிகள் அதிக அளவில் தயாரிக்கப்படுகின்றன. திரைப்படங்கள் திரையரங்குகளில் வெளியாவதுடன் இணையதளங்களிலும் நேரடியாக வெளியாகும் நடைமுறையும் அதிகரித்துள்ளது. இதனால் புதிய கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உருவாகியுள்ளன.
1: திரைப்படம் மற்றும் ஊடகத்துறை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகிறது. நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்கள், பின்னணி பாடகர்கள், நடன இயக்குநர்கள், கலை இயக்குநர்கள், ஒலி பொறியாளர்கள், காட்சி தொகுப்பாளர்கள், கணினி வரைகலை நிபுணர்கள், செய்தியாளர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் மற்றும் விளம்பரத்துறை நிபுணர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன.
0: சென்னையில் உள்ள திரைப்படக் கல்லூரிகள், ஊடகக் கல்வி நிறுவனங்கள் மற்றும் கலை பயிற்சி மையங்கள் திறமையான கலைஞர்களையும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் உருவாக்குகின்றன. செயற்கை நுண்ணறிவு, மெய்நிகர் தயாரிப்பு, 3D அனிமேஷன், உயர்தர ஒளிப்பதிவு, டிஜிட்டல் எடிட்டிங் மற்றும் மேம்பட்ட காட்சி அமைப்பு தொழில்நுட்பங்கள் திரைப்படத்துறையின் தரத்தை உயர்த்தியுள்ளன.
1: தமிழ் திரைப்படங்கள் சமூக விழிப்புணர்வு, வரலாறு, கலாச்சாரம், அறிவியல், கல்வி மற்றும் சமகால பிரச்சனைகள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றுகின்றன. அதேபோல் ஊடகத்துறை ஜனநாயகத்தின் 4வது தூணாக செயல்பட்டு மக்களுக்கு உண்மையான தகவல்களை வழங்கும் பொறுப்பையும் ஏற்றுள்ளது.
0: வாகன உற்பத்தி, வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி, தகவல் தொழில்நுட்பம், மின்னணு மற்றும் மின்சாதன உற்பத்தி, பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோ ரசாயன தொழில், மருந்து மற்றும் உயிரி தொழில்நுட்பம், கனரக பொறியியல், கப்பல் கட்டுமானம் மற்றும் துறைமுக தொழில், ஆடை மற்றும் ஜவுளி தொழில், திரைப்படம் மற்றும் ஊடகத் தொழில் ஆகிய பல துறைகளில் சென்னை தேசிய மற்றும் உலகளாவிய அளவில் தனித்துவமான இடத்தை பெற்று இந்தியாவின் முன்னணி தொழில் நகரங்களில் ஒன்றாக விளங்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வளர்ச்சியில் முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது.
1: நவீன தொழில்நுட்பம், திறமையான மனிதவளம், சிறந்த உட்கட்டமைப்பு மற்றும் அரசின் ஊக்குவிப்பு திட்டங்கள்

0: எதிர்காலத்திலும் சென்னை இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சியின் முன்னோடி நகரமாக தொடர்ந்து விளங்கும் என்பதில் ஐயமில்லை.
1: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் சென்னை எனும் தொழில் நகரம் குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஆர். சுரேந்தர். குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி குகன்ராஜ். அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.
0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நேரம் 1:39. திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். எம். எஸ். விஸ்வநாதன், விக்ரம், அஜயன் பாலா, நாசர் ஆகியோரது குரல்களில் படம் மதராசப்பட்டினம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு சுயசார்பு வலுவான அடித்தளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். நீர்நிலைகளை பாதுகாக்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இளையோர் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லி இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். செமிகண்டக்டர், விண்வெளி, ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நாடு சுயசார்பு அடைந்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு சுயசார்பு சிறந்த அடித்தளமாக திகழ்கிறது என்றார். இளம் வயதில் சமூக ஊடகங்களால் ஏற்படும் தாக்கங்களிலிருந்து இளைஞர்கள் விலகியிருப்பதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர், ஒவ்வொரு நாளும் சுய முன்னேற்றத்தை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். டெல்லி ஐஐடி வளாகத்தில் செயற்கை நுண்ணறிவு அதிதிறன் கணினி கட்டமைப்பு செயல்பாட்டையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்ளும் அவர், ரமணாசிரமத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். உள்துறை அமைச்சரின் வருகையை அடுத்து திருவண்ணாமலை நகரில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கல்வித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் திறமையான நடவடிக்கைகளை உரிய காலத்தில் மேற்கொள்ள அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்ட செய்தியில், ஒருங்கிணைந்த வருங்காலத்திற்கு ஏற்ற உலகளாவிய திறன்களுடன் கூடிய கல்வியை வழங்கும் அரசின் செயல் திட்டங்கள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார அமைச்சர்களின் பணிக்குழு கூட்டம் மத்திய பிரதேச தலைநகரம் போபாலில் இன்று நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக சான்சிஸ் தூபா, இக்பால் மைதான் உள்ளிட்ட கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிட்ட அவர்கள், பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான மக்கள் தொடர்பு மற்றும் பாரம்பரிய பிணைப்புகளை இது மேலும் வலுப்படுத்துவதாக கூறினர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மேலும் 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்துள்ளது. புதிதாக பொறுப்பேற்க உள்ள நீதிபதிகளுக்கு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னையில் இன்று பிற்பகல் நடைபெறும் இக்கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை பணிகள் மற்றும் இதனால் தமிழகத்திற்கு ஏற்படும் தாக்கம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. இதனிடையே மத்திய அரசு தொகுதி மறுவரையறை குறித்து எவ்வித அதிகாரப்பூர்வ

0: அறிவிப்பையும் வெளியிடாத நிலையில் திமுக இக்கூட்டத்தில் பங்கேற்காது என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கட்சியின் முந்தைய நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் இன்றைய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என அஇஅதிமுக தேமுதிக கட்சிகளும் அறிவித்துள்ளன. இந்திய அஞ்சல் துறை மூலம் பணம் பரிசுப் பொருட்கள் வழங்கப்படுவதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ள பத்திரிகை தகவல் அலுவலகம் பரிசுப் பொருட்களை வழங்குவதாக கூறி கேட்கப்படும் வங்கிக் கணக்கு, ஆதார் எண், ஓடிபி உள்ளிட்ட விவரங்களை பகிர வேண்டாம் என தெரிவித்துள்ளது. மேலும் இத்தகைய செய்திகள் தொடர்பாக 9187971112159 என்ற வாட்ஸ்அப் எண் அல்லது factcheck@pib.gov.in என்ற இணையதளத்தில் தகவல் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நீர்நிலைகளில் கருவேல மரங்களை அகற்றும் பணிகளுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில வணிக வரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் வள்ளிபுரம் காவெட்டிப்பட்டி ஏரியை புனரமைக்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இப்பணிகள் 2 மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என்றார். நாமக்கல் மாநகராட்சியின் கழிவு நீர் காவேட்டிப்பட்டி ஏரியில் கலப்பதை தடுக்க சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்றார். நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாத்து நீர்மட்டத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள் மாநிலம் முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். உள்ளூர் வியாபாரிகளை பாதுகாக்கும் நோக்கில் திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் கண்காட்சிகளில் பொருட்களுக்கு வரியுடன் கூடிய ரசீது வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தின் முக்கிய திருக்கோவில்களில் வரும் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பக்தர்களின் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு விஐபி தரிசன முறைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் நாசரேத்பேட்டை அரசு உயர்நிலைப்பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கோவையில் மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தொடங்கி வைத்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவது குறித்து இதில் வலியுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல்துறை சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணி MS தர்காவில் தொடங்கி உழவர் சந்தை, பேருந்து நிலையம், மணிகுண்டு, நாராயண் தியேட்டர் வழியாக கூட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நிறைவடைந்தது. காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகள் கைகளில் பதாகைகளை ஏந்தி போதைப் பொருள்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும், போதை வேண்டாம், வாழ்வு சிறுகட்டம், போதை அளிக்கும் கல்வி காக்கும் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம் என சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோஷமிட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முருகேசன்.
0: ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 11 தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே படகில் ஏற்பட்ட பழுதால் பாதிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் கரீஃப் பருவ நெல் கொள்முதல் பணிகளுக்காக மேலும் 3 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லின் தரத்தை பாதுகாக்க விவசாயிகள் பாலித்தீன் பைகளில் நெல்மணிகளை கொண்டுவர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் நடப்பு காரி பருவத்தில் தற்போது 3 பருவ கோடை குறுவை நெல்லினை கொள்முதல் செய்வதற்கு ஏற்ற வகையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தயார் நிலையில் உள்ளது. இந்த வாரத்தில் 3 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்து நெல்மணிகளை 17% குறைவாக ஈரப்பதம் உள்ளவாறு நன்கு உலர்த்தி நெல்மணிகளை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாலித்தீன் வெள்ளைச்சாக்கில் நெல் கொண்டு வராமல் டிராக்டர் டிப்பர்கள் மூலமாக

0: குவியலாக எடுத்து வர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் 4 நாட்களுக்கு பின்னர் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 6000 கனடியாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக 4 நாட்களுக்கு பிறகு ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இன்றும் நாளையும் விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 10,800 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78 அடியாக உள்ளது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. 120 நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள 14,707 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் 53 கோடி ரூபாய் மதிப்பில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுப்புராவ் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாநகராட்சி பகுதியில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநகர ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்தார். குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு பெறப்படுவதையும் அவர் உறுதி செய்தார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதியில் சக வீராங்கனை ரக்ஷிதா ஸ்ரீயை 21-13, 16-21, 21-13 என்ற செட்களில் அஷ்மிதா வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு சுயசார்பு வலுவான அடித்தளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். நீர்நிலைகளை பாதுகாக்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1869 கிலோ ஹர்ட்ஸ். தொடர்வது மெல்லிசை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்க இருப்பது மதியமும் மணக்கும் மதுர தென்றல். மதுர தென்றல் நிகழ்ச்சியில அழகான முதல் பாடலா சாமுராய் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில ஹாரிஸ் ராகவேந்திரா குரல்ல கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 2:22. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1869 kHz. குளிர்ந்த தென்றலாய் உங்கள் ஜன்னல் கம்பிகளுக்கு இடையே இதமான பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது மதுரை தென்றல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் கேட்கலாம்.

ஒழித்த பாடல் அலைப்பாய்தி திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் இசையில் கேட்டோம். அடுத்த பாடலாக மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் திருமலை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 2:38. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1869 kHz. வளம் வந்து கொண்டிருக்கிறது மதுர தென்றல். இன்னசியான பாடல்களோடு மதுர தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா நந்தா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 2:49. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து தேவன் மற்றும் சுஜாதா குரலில் கேட்கலாம்.

0: இதுவரை மதுரத்தென்றல் கேட்டீர்கள். மதுரத்தென்றல் இனிதே நிறைவடைந்தது. தொடர்வது வானிலை அறிக்கை.
1: கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். நீலகிரி மாவட்டம் மேல்பவானி 8 சென்டிமீட்டர், விண்ட்வர்த் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குடலூர் பஜார் மேல்குடலூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், தேவாலா உப்பாசி சின்கொனா வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு பெரம்பலூர் நடுவட்டம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம் வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி உட்பிரையர் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் திருநெல்வேலி மாவட்டம் 4 மூக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிளை பார்வுட் சுத்தமல்லி அணை பாலக்கோடு சிறுவாணி அடிவாரம் குந்தாபாலம் பாலமூர் ஊத்து ஹாரிசன் கடலூர் அரக்கோணம் மரக்காணம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம் செம்பனார் கோவில் பெரியாறு கிளன்மார்கன் கிண்ணக்கோரை கீழணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.9 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கரூர் திண்டுக்கல் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கோயம்புத்தூர் திருப்பத்தூர் திருச்சி திருவள்ளூர் நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பபட்டது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடகடலோர தமிழ்நாட்டின் 5.8-7.6 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று கடற்பரப்பில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வட தமிழக மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை இதே வானிலை தொடரக்கூடும். 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்றும் நாளையும் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று அதிகரிக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல்

0: டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையில இரவில் லேசான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. அடுத்த 48 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தள வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் சில இடங்களில் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: இன்றும் நாளையும் குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்நாட்களில் குமரி கடற்பரப்புக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலிவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை நேர ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடர்வது குரல் அமுதம்.

0: முற்றும் துறந்தவர்கள் முதன்மையானவர்கள். மற்றவர்கள் ஆசை வலைக்கு உட்பட்டு மயங்கி நிற்பவர்கள். குறள் எண் 348, அதிகாரம் துறவு.
1: தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைபட்டார் மற்றையவர்.
0: முற்றும் துறந்தவர்கள் முதன்மையானவர்கள். மற்றவர்கள் ஆசை வலைக்கு உட்பட்டு மயங்கி நிற்பவர்கள். குறள் எண் 348, அதிகாரம் துறவு.
2: ஆகாஷ்வாணி மதுரை மதியளவரசி 1869 கிலோஹெர்ட்ஸில் இன்னைக்கு கேட்கலாம் மதுரை தென்றல்.

0: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் மாலை 6 மணி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனி கேட்கலாம்

நேரம் மாலை 6:17 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடலாக ஒழித்துக் கொண்டிருப்பது பாகுபலி திரைப்படத்தின் முதல் பாகத்திலிருந்துதான். தொடரும் பாடல்

கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருபட பாடல்கள் இன்றைய ஒரு பாடலாக ஒழித்துக் கொண்டிருப்பது பாகுபலி முதலாம் பாகத்திலிருந்துதான். இப்படத்தை எஸ் எஸ் ராஜமௌழி இயக்கியிருக்கிறார். இசையமைத்திருப்பவர் எம் எம் கீரவாணி அவர்கள். இப்படத்தில் வந்து பிரபாஸ், ராணா ரகுபதி, அனுஷ்கா ஷெட்டி, தமன்னா, சத்யராஜ் நடித்திருப்பாங்க. இப்படமானது 2015 ஜூலை மாதம் வெளிவந்த சிறப்பான முறையில் ஓடியது. மீண்டும் இப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு மகிழ்வுமா?

0: நிறைவு பெற்றது ஒருவிட பாடல்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: பாதுகாப்பு வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
0: இனி கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை செய்வது அவசியம் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2029 ஆண்டு நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக

0: முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திமுக, அஇஅதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான சுதேசி கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசின் தொழில் முன்னேற்ற திட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார்.
1: அனைவருடைய விசுவாசம் சொல்றது அனைவருடைய நம்பிக்கை, அதே போல அனைவருடைய முயற்சி எல்லாம் நாம் இணைந்து நம்மளுடைய பொருட்களை நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிப்பதன் மூலம் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நோக்கி செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமைந்திருக்கிறது. 2014 நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எடுத்த பொருளாதார நடவடிக்கைகள் மூலமாக நம்மளுடைய நாடு இன்னைக்கு உலகத்துல வளர்ந்து வருகின்ற 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய விக்சித் பாரத்தினுடைய பங்களிப்புல தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது. இந்த நாட்டுல ஒரு வளர்ச்சினா அது ஒரு தலைமை இருக்கும், அந்த தலைமையினுடைய தொலைநோக்கு பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வந்தார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை சென்ற அவர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். சட்ட சேவைகள் மையத்தில் இடம்பெற்றுள்ள தன்னார்வலர்கள் நீதிமன்றங்களை நாடும் மக்களுக்கு கண்ணியமான முறையில் தீர்வு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சட்டம் மற்றும் நீதி தொடர்பான மேற்கு மண்டல கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் மொழிகளில் அவர்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சூரியகாந்த் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ், நாட்டின் நீதித்துறையில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி சேவை தொடங்கியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சுற்றுலாத்துறை சார்பில் 5 அருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி சேவை துவங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூன் மாத துவக்கத்தில் துவங்கும் என எதிர்பார்த்த நிலையில் பருவநிலை மாற்றத்தால் குளத்திற்கு தண்ணீர் வராத நிலையில் படகு சேவை துவங்குவது காலதாமதம் ஏற்பட்டது. இந்த சூழலில் தற்போது மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குளம் முழுவதும் கொள்ளளவு எட்டிய நிலையில் சுற்றுலாத்துறை சார்பில் இன்று முதல் படகு சவாரி சேவை துவங்கப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராடிவிட்டு படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடகடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மேலும் ஓரிரு இடங்களில் பலத்த தடைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வெப்பநிலை

ஐந்து நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை

0: தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுபாராவ் இன்று ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 1000 பேருக்கு ஆட்சியர் திரு தினேஷ்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் வரும் 15 தேதி சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். முல்லை பெரியார் அணையிலிருந்து முதல்போக பாசனத்திற்காக தண்ணீரை தேனி மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. தென்மேற்கு பருவமழை உதகையில் குறைந்துள்ள நிலையில் குடிநீர் ஆதாரமான பார்சன்ஸ் வேலி அணையின் நீர்மட்டம் குறைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலத்தில் 22,88,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் வரும் 10 மற்றும் 17 தேதிகளில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஒரு போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 142 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் மாலை 6:40. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை வானொலி நிலையம் 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் ஒலிபரப்பாகும் பாடல்

நேரம் மாலை 6:49. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளதென விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் 18/8/2026 அன்று முற்பகல் 11 மணி அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் உதவி ஆட்சியர் சிவகாசி, வருவாய் கோட்டாட்சியர் அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் அவர்களின் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணவும், வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு அந்த மனு மீதான நடவடிக்கை விவரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்திடவும் அனைத்து துறை அலுவலர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவித்து அறிவுறுத்தியுள்ளார். இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253133.

இதுவரை கேட்டோம் மதுரை தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் தொடர்வது மாவட்ட செய்திகள். அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ்.
1: பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் முதல் கட்டமாக வீடு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி கடந்த 1ஆம் தேதி தொடங்கியுள்ளன. இப்பணி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. இதில் உங்கள் பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டின் விவரம் பதிவு செய்யப்படுகின்றன. கணக்கெடுப்பாளர்கள் கேட்கப்படும் 33 கேள்விகளுக்கு துல்லியமான தகவலை அளித்து பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தவறாமல் பங்கு பெற வேண்டும். நாட்டின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 1,95,995 குடும்ப அட்டைகள் உள்ளன. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி நியாய விலக்கடியில் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர் அனைவரும் ஆதார விவரங்களை உறுதிப்படுத்தும் பொருட்டு கைரேகை கண் கருவிழி பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. இப்பணியை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பெரம்பலூர் மாவட்டத்திலுள்ள அனைத்து நியாய விலக்கடைகளிலும் நாளை 9ஆம் தேதி கைரேகை பதிவு செய்யும் சிறப்பு முகாம் நடைபெறுகின்றன. எனவே அனைத்து வகை குடும்ப அட்டைதாரர்களும் குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து நபர்களும் தங்களது கைரேகையை பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் பாண்டு நகரில் கடந்த ஜூலை 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை 2026ஆம் ஆண்டுக்கான உலக பூமராங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இப்போட்டியில் துல்லியம், வேகம், வெகு தூரம் வீசுதல் மற்றும் பிடிக்கும் திறன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் தனிநபர் மற்றும் அணிகளுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்ற வீரர் தாங்கும் திறன் தனிநபர் போட்டியில் கலந்து கொண்டு 2ஆம் இடம் பெற்று வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இது மட்டுமல்லாமல் சர்வதேச போட்டிகளில் அதிகபட்சம் 41 பிடித்தல் என்ற சாதனையை முறியடித்து பிரபாகரன் 46 முறை பிடித்து பதிவு செய்து புதிய சர்வதேச சாதனை படைத்துள்ளார். உலக பூமராங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வரலாற்றில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற பெருமையை பிரபாகரன் பெற்றுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகா இரு கிராமத்தில் வரும் 12ஆம் தேதி மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறுகின்றன. அதற்காக பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கும் பெருமணி கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றன. எனவே இரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்த பொதுமக்கள் மனுவினை அளித்து இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் பாமாயில் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து சமையல் எண்ணெய் இறக்குமதியை குறைத்திடவும் நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்து தண்ணீர்

0: பணியும் பொருட்டு தோட்டக்கலை துறை மற்றும் மலை பயிர்கள் துறை மூலம் தேசிய சமையல் எண்ணெய் இயக்க திட்டத்தின் கீழ் எண்ணெய் பணி சாகுபடி ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தின் நடப்பாண்டில் இத்திட்ட செயலகத்திற்கு பொருளி இலக்காக 15 ஹெக்டேர் மற்றும் நிதி இலக்காக 435,000 பெறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மானிய விலையில் எண்ணெய் பணி கன்றுகள் வழங்கப்படுவதோடு ஏற்கனவே எண்ணெய் பணி சாகுபடி செய்து வரும் விவசாயிகளுக்கு ஊடு பயிரிடுதல் மற்றும் பராமரிப்பு செலவினத்திற்காக ஹெக்டேர் ஒன்றிற்கு அதிகபட்சமாக 5,750 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தில் விவசாயிகள் பயன்பெற உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தோட்டக்கலைத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி மேம்பாட்டு கழகம் மூலம் நன்னில மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் நிலம் இல்லாத ஏழை எளிய ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் 1 ஏக்கர் நிலம் வாங்குவதற்கு அதிகபட்சமாக 5 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் 18 வயது முதல் 55 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினராகவும் ஆண்டு வருமானம் அதிகபட்சம் 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். சொந்தமாக விவசாயிகளிடம் வைத்திருக்க கூடாது. தொழில் விவசாயமாக இருத்தல் வேண்டும். தகுதியுடையவர்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசு வழிகாட்டுதலின்படி அனைத்து விவசாயம் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசனம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் 900 ஹெக்டேருக்கு 5,40,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளன. இத்திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியம் வழங்கப்படுகின்றன. ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக 5 ஹெக்டேர் வரை மானியம் அனுமதிக்கப்படுகின்றன. எனவே பெரம்பலூர் மாவட்ட விவசாய பெருமக்கள் அனைவரும் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் தங்கள் பயிர் சாகுபடிக்கு நுண்ணீர் பாசன அமைப்புகள் ஏற்படுத்தி கூடுதல் வருவாய் பெற்று பயன்பெற உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகம் மூலமாகவோ விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர், இதற்கு நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியமானது என கூறினார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் அனைத்து நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கூட்டுறவு வங்கிகள் வருவாய்க்கு மட்டுமன்றி மக்கள் சேவைக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமையகம் விரைவில் தில்லியிலிருந்து மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள 70% நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மகாராஷ்டிரா மண்டலத்தில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நகர்ப்புற கூட்டுறவு வங்கி சேவை நவீனமயமாக்கப்படுவதுடன் வெளிப்படைத் தன்மையுடனும் நம்பகத்தன்மையுடனும் செயல்பட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற அனைத்துக் கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு அகாலிதள் கட்சி ஆதரவு அளிக்கும் என்ற அறிவிப்பை வரவேற்பதாக கூறியுள்ளார். சண்டிகரில் நடைபெற்ற சிரோன்மணி அகாலிதள் மாநாட்டில் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அக்கட்சித் தலைவர் திரு சுக்பீர் சிங் பாதல் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார்.

0: மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெற்ற 11வது பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டுப்புற இசை, கலாச்சார பாரம்பரியம், மொழிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கலாச்சார பாரம்பரியத்தை பேணிக்காக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக்கொண்டார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் 10 உறுப்பு நாடுகள் உட்பட 14 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இதன் மூலம் உறுப்பு நாடுகளின் கலைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாட்டில் 300 கிகாவாட் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக திரு பிரஹலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 300 கிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி என்ற சாதனையை படைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 2014 ஆண்டில் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் 75 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்துள்ள நிலையில் தற்போது அது 300 கிகாவாட் நிலையை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகாரிலிருந்து முதல் முறையாக 18 மெட்ரிக் டன் தாமரை விதைகள் ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தர்பங்கா விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு சந்தை விலையை விட 18% அதிக லாபம் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்துதல் ஏற்றுமதி ஆணையம் வழியாக இந்த ஏற்றுமதி செய்யப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். மேற்காசிய பகுதியிலிருந்து 4048 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் உத்தரவிட்டுள்ளதை எடுத்துரைத்தார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என அவர் கூறினார். இந்தியா கப்பல் போக்குவரத்தில் முன்னணி நாடாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியின் போது டிஜிட்டல் கடல்சார் தகவலுக்கான ஈ சமுத்ரா செயலியை திரு சர்பானந்த சோனாவால் தொடங்கி வைத்தார். மாலுமிகள், கப்பல் நிறுவனங்கள், துறைமுகங்கள் இடையே தடையற்ற தகவல் பரிமாற்றத்திற்கு இச்செயலி வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் துறை செயலர் திரு விஜயகுமார், கடந்த ஆண்டில் மட்டும் 3,23,000 இந்திய மாலுமிகள் சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்டார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் பேசிய ஐநாவுக்கான இந்திய ஆலோசகர் எல்டோஸ் மேத்யூ, சூடானில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்று வரும் உள்நாட்டு பிரச்சினைகள் காரணமாக 1,70,00,000 மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இப்பகுதிகளில் குழந்தைகளின் கல்வி உரிமையை பாதுகாக்க இந்தியா உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சூடானில் பள்ளிகள் மீதான தாக்குதல் 57% அதிகரித்துள்ளதாக ஐநா அறிக்கையை மேற்கோள் காட்டி அவர் சுட்டிக்காட்டினார். சோமாலியா, காங்கோ, லைபீரியா உள்ளிட்ட நாடுகளின் ஐநா தூதரகங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. அமெரிக்காவின் அரசு தலைமை வழக்கறிஞராக டோட் பிளாங்கை அந்நாட்டு செனட்

0: தேர்ந்தெடுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முன்னாள் வழக்கறிஞரான டோட் பிளாங்க்குக்கு ஆதரவாக 50 வாக்குகளும் எதிராக 49 வாக்குகளும் பதிவாயின. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இப்பதவியில் இருந்த பாம் பாண்டியை அதிபர் திரு டிரம்ப் நீக்கியதை அடுத்து புதிய அரசு தலைமை வழக்கறிஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அந்நாட்டு ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஏமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் கர்னல் மஜித், ஹவுதி தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை லெவன் அணிக்கு எதிராக 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 142 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். முன்னதாக இலங்கை லெவன் அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 240 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் மதுரை அணி சற்று முன்வரை 15 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்தது. சேலம் திருச்சி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை என்பது குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் கல்லூரியின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் டாக்டர் மாரீஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: சில வைரஸ் நச்சுயிரி வந்து பார்த்தீங்கன்னா விதையிலே இருக்கும், விதை மூலியமாகவும் பராவும். விதையை வந்து நம்ம இமிடாக்ளோபரைட் வச்சு விதை நேர்த்தி பண்ணிவிட்டு விதைச்சோம்னா அந்த விதையில வந்து உட்காராது. அந்த விதையில இருந்தாலும் அந்த வைரஸ் நச்சுயிரி இருந்தாலும் அந்த அழிஞ்சிடும். அதனால் இமிடாக்ளோபரைட்டும் நம்ம கொடுக்கணும். 1 கிலோ விதைக்கு வந்து 5 கிராம்லேருந்து 6 கிராம் வரைக்கும் நம்ம கொடுக்கணும். காய்கறி பயிர்கள் போடுறோன்னா அதை சுற்றி வந்து வரப்பு பயிர்களாக நம்ம வந்து கம்பு அல்லது சோளம் இந்த வளர்ந்த பயிர்கள் இருக்கு இல்லையா, மக்காச்சோளம் இந்த பயிர்களை வந்து நம்ம முக்கியமாக கம்பு அல்லது சோளம் வெள்ளச்சோளம் இந்த மாதிரி வந்து வரப்பு பயிர்களாக போடும்போது என்ன ஆகும்னா வெள்ளை ஈக்கள் அசுவினி மற்றும் அந்த வேற சாரகுஞ்சு பூச்சிகள்லாம் வந்து உட்காரும். அதனால வந்து அதை தடுக்கிறதுக்கு தான் வந்து பயிர் அரண்களாக வந்து சுற்றிலும் வந்து நல்லா வளர்ந்த பயிர்களாக நம்ம போடுறோம். சோளம் அல்லது அந்த கம்பு வந்து என்ன பண்ணுன்னா வேர்லேருந்து ஒரு விதமான ரசாயனத்தை வந்து வெளியிடும். அந்த வெளியிடும் போது என்ன ஆகும்னா அந்த பூச்சி வந்து உட்காந்துச்சுன்னா அதனால் பறக்க இயலாது, வந்து வந்து காய்கறி பயிர்களை தாக்காது. அதனால வந்து முக்கியமாக நம்ம வந்து பயிர் அரண்கள் சொல்லுவோம். இதை மஞ்சள் வண்ண அட்டையில் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்மளே வீட்டில் வந்து குழந்தைங்க சாட் வரைவாங்க, அந்த சாட்டை வாங்கி விளக்கெண்ணெய் 2 பக்கமும் தடவி இந்த பக்கமும் அந்த பக்கமும் குச்சி வச்சு ஊனி வச்சிடலாம். இது வந்து 1 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 வைக்கணும். 6லேருந்து 10 நமக்கு எவ்வளோ தேவையோ ஆனால் குறைஞ்சது 6 வைக்கணும். 6 வச்சு நம்ம அங்கங்கே தள்ளி தள்ளி வச்சோம்னா என்ன ஆகுனா அந்த சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள்லாம் போய் அந்த மஞ்சள் கலருக்கு அட்ராக்ட் ஆகி போய் அதில் ஒட்டிக்கிடும் அந்த விளக்கெண்ணெய் தடவி இருக்கிறனால. ஸோ அதை வந்து நம்ம கொண்டு போய் எடுத்து எரிச்சிடலாம். அப்படிங்கும் போது நிறையா வந்து அந்த சாறு உறிஞ்சி பூச்சிகளை வந்து இதன் மூலியமாகவும் நம்ம கட்டுப்படுத்தலாம். வேப்பங்கொட்டை எடுத்து வந்து நம்ம அதை விற்றுறோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இடித்து தூளாக வச்சுக்கிட்டு நம்ம ஊற போட்டு அந்த தண்ணியை வந்து நீர்த்து என்ன பண்ணலாம், காய்கறி பயிர்களை தெளிக்கும் போது எந்தவித நோய்க்கும் வந்து வேம்பு வந்து ஒரு சரியான மருந்து. அதனால் முக்கியமாக நச்சுயிரி நோய் ஃபைட்டோபிளாஸ்மா அப்படிங்கிற நோய்கள்லாம் வந்து பரவாது. அதனால் அந்த வேப்பங்கொட்டை சாருன்னு சொல்லுவாங்க, அந்த வேப்பங்கொட்டை சாரை வந்து தயவுசெய்து பயன்படுத்துங்க. பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் வந்து நீங்கள் பயிர்களுக்காக நீங்கள் செலவழிக்க வேண்டியதில்லை. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா கடைக்கு போய் நின்று எந்த ஒரு விவசாயியும் வந்து இவ்வளோ மருந்து வாங்கி அடித்து பார்த்ததில்லை. ஏதாவது நோய் வந்துச்சுன்னா, பூச்சி வந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி சாம்பல் அள்ளி போடுவோம். இப்போ சாம்பல் இல்லை, நம்ம யாருமே அது வந்து அடுப்பு பயன்படுத்துறதில்ல. இருந்தாலும் வந்து நம்மள்கிட்ட நிறையா இருக்குது. இயற்கையில் வந்து நான் சொல்லக்கூடிய வேம்புலாம் வந்து நல்ல ஒரு இது. அதே மாதிரி புங்கம், இந்த புங்கை இலை இதெல்லாம் வந்து நம்ம வேம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100% கண்ட்ரோல் ஆகும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மருந்து வந்து இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த வேம்புலாம் வந்து வேப்பங்கொட்டை சாறு, ஏன்னா வேப்ப எண்ணெய் கூட நீங்கள் வாங்கினீங்கன்னா காசு கொடுத்து வாங்கணும். அப்படிங்கும் போது வேப்பங்கொட்டை சாறு வந்து நீங்களே கலெக்ட் பண்ணி நீங்களே என்ன பண்ணலாம், வீட்டிலே ஊற வச்சு அதை நீர்த்து நீங்கள் அடிக்கலாம். புதுசாக இப்போ காய்கறி பயிர்கள் இந்த வயலில் போட போகிறோம் அப்படின்னா முக்கியமாக வந்து உழவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோடை உழவுன்னு சொல்லுவாங்க. அந்த கோடை உழவுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடை இந்த கோடை காலத்தில் ஒரு மழை பெய்யுது இல்லையா, நம்ம ஒரு தூத்தல் தூரும். அந்த தூரும் போது என்ன ஆகுன்னா மே மண்ணு நனையும். அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும், உழவு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
2: இதுவரை காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை என்பது குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் கல்லூரியின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் டாக்டர் மாரீஸ்வரி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: காஷ்மீர் மதுரை மத்திய அலுவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் தொடர்வது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சென்னை அஞ்சலா கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
7: ஆகாஷ்வாணி

0: இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வளாட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: செல்வி, நீ கொடுத்த தோசையும் மல்லி துவையலும் ரொம்பவே ருசியா இருந்துச்சு. ஆமா, அது என்ன தோசை?
5: அது சிறுதானிய தோசை முத்தழகு.
4: அட, அப்படியா? நல்ல ருசியா இருந்துச்சு பிள்ள. குறிப்பா என் பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. அதை எப்படி செய்யணும்னு எனக்கும் பக்குவம் சொல்ல.
5: அதுக்கு என்ன அவசியம் சொல்றேன்.
4: ஆனா இந்த மாதிரி தோசை நீ இது வரைக்கும் செஞ்சதில்லையே.
5: ஆமாம் பிள்ள, சிறுதானியங்கள் நம்ம ஆரோக்கியத்துக்கு எம்புட்டு முக்கியம்னு வல்லுநர்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதனால சிறுதானியங்கள்ல என்னென்ன பலகாரங்கள் செய்யலாம்னு தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
4: அதுதான் எனக்கும் தெரியுமே.
5: ரெண்டு நாள் முந்தி சந்தையில புதுசா ஒரு பலகார கடை திறந்திருக்காங்க. அங்க ஒரே கூட்டமா இருந்துச்சு.
4: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். சிறுதானியங்களை பயன்படுத்தி செஞ்ச பலகாரங்களை விற்பனை செய்யறாங்களாமே. நானும் அங்க போகணும்னு நினைச்சிருக்கேன்.
5: அட, பரவாயில்லையே, உனக்கும் தெரிஞ்சிருக்கு. அங்கேயே ஒரு முகாம் மாதிரி போட்டிருந்தாங்க.
4: என்ன முகாம்?
5: அதாவது இந்த முகாம்ல

0: வல்லுநர்கள் சிறுதானியங்களோட மகத்துவத்தை பத்தியும் இதுல இருந்து பலகாரங்களை எப்படியெல்லாம் தயார் செய்யலாம் அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு வராங்க.
1: ஓஹோ, அப்படின்னா இந்த தோசை அங்க கத்துக்கிட்டது தானா?
0: ஆமா பிள்ளை, அது மட்டும் இல்லாம இந்த முகாம்ல வல்லுநர்கள் சொல்ற விவரங்களை ஒண்ணு விடாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன்.
1: நல்ல விஷயம்தான் செல்வி, நீ போகும்போது சொல்லு, நானும் வாரேன்.
0: முத்தழகு, இதோ இப்ப அங்கதான் பிள்ளை கிளம்பிட்டு இருக்கேன்.
1: அப்படின்னா வா, நம்ம சேர்ந்தே போயிட்டு வருவோம். செல்வி, சிறுதானியத்துல செய்யற பலகாரங்களை பத்தி தெரிஞ்சுக்க இவ்வளவு பேர் கூடியிருக்கிறாங்களே, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு.
0: முத்தழகு, இவங்க தான் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவங்க. இவங்க சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பத்தி நமக்கு எடுத்து சொல்ல போறாங்க. இப்படி உட்காரு, கேட்டுக்குவோம்.
2: சிறுதானியங்கள் ஒரு காலங்களில் எளிய மக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய ஒரு உணவு வகைகளாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பரமான உணவுங்கிற வரிசையில் மாறிட்டுருக்குது நாளடைவில். ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய சத்துகள் இருக்குது. அதற்கு முன்னால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்றோன்னு தெரியாமலே சாப்பிட்டுட்ருக்கோம். அது உடம்புக்கு நல்லதா கெட்டதா, இல்லை அது உடம்புக்கு ஆற்றலை மட்டுமே தருதா, உடல் வளர்ச்சி உகந்ததா, உடல் நோயிலேருந்து பாதுகாக்குமா, இப்படின்னு நம்ம எந்த ஒரு வித்தியாசமே தெரியாமல் எல்லா உணவுகளுமே சாப்பிட்டுட்ருக்கோம் டெய்லி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில். முதல்ல நம்ம உணவோட வகையை தெரிஞ்சுக்கிட்டாலே சிறுதானியம் நமக்கு அன்றாட தேவையில் எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுப்போம். நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றலை தரும் உணவுகள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள்லேயே நமக்கு நெல், கோதுமை அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களும் உள்ளே வந்துடுது. அது இந்த தானியங்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பட்டை தீட்டாததை தான் நம்ம சாப்பிடணும். ஆனால் நம்ம எல்லாமே இப்போ இருக்க நவீன காலங்களில் பட்டை தீட்டினது தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அடுத்து வந்து கிழங்கு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுப் பொருட்கள்னு பார்த்திங்கன்னா புரதம் நிறைந்த உணவுகள், பயிறு வகைகள், பருப்பு வகைகள், மீன்கள், பால், இறைச்சி வகைகள். உடலை வந்து நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா காய்கறிகள் மற்றும் பழங்கள். இதில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து கட்டாயம் சரிவிகித உணவாக இருக்கணும். சரிவிகித உணவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள், கிழங்கு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பயிறு வகைகள், பருப்பு வகைகள், இறைச்சி சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தால் நமக்கு வந்து மீன், மற்ற இறைச்சி வகைகள், பால் கட்டாயம் இருக்கணும், காய்கறிகள் மற்றும் பழங்கள். இப்போ சொல்லக்கூடிய எல்லா உணவுகளும் வந்து சரிவிகிதமான எடுத்துக்கணும். சரிவிகிதமான உணவு வந்து எப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மாவு சத்து வந்து அதிகம் இல்லாத காய்கறிகள் பாதி பிளேட்டுக்கு எடுத்துக்கணும். கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கக்கூடிய புரதச்சத்து மிகுந்த பொருட்கள் கால்வாசி இருக்கணும். சிறுதானியங்களையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும், பட்டை தீட்டாத சிறுதானியங்களை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கேழ்வரகு, சோளம், கம்பு, மக்காசோளம், வரகு, சாமை, திணை, குதிரவாளி, பனிவரகு. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சது இருக்குது, மருத்துவ குணம் நிறைஞ்சது இருக்குது. குறிப்பாக நமக்கு சொல்லணும்னா மாவு சத்து எதில் ரொம்ப கம்மியாக இருக்குது சிறுதானியங்கள்லன்னு பார்த்திங்கன்னா கேழ்வரகுல வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எல்லாருமே எளிதாக உபயோகிக்கக்கூடிய ஒரு சிறுதானியம். அடுத்து புரதச்சத்து வந்து பார்த்திங்கன்னா திணையில் 12.30 கிராம், 100 கிராம் சிறுதானியங்களில் இருக்குது. கொழுப்பு சத்து, நன்மை பயக்கும் கூடிய கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா வரகுல 9 கிராம் இருக்குது. மாவு சத்து வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் தான் ரொம்ப ஜாஸ்தி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பட்டை தீட்டாத அரிசியாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சேஃபானது. இது ஒரு கம்பாரிஷனுக்காக தான் இதை சொல்கிறேன். தாது உப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகம் இருக்கக்கூடியது குதிரைவாளியில். நம்ம இயந்திரங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப குதிரை ஆற்றல்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம வந்து குதிரை வாளியை அதிகமாக சேர்க்குறப்ப நமக்கு அதில் இருக்க சத்துக்கள் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். அடுத்து வந்து சுண்ணாம்பு சத்து எதில் ஜாஸ்தியாக இருக்குன்னா மறுபடியும் கேழ்வரகுல அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குதிரை வாளியில் தான் அதிகம் இருக்குது. நார்ச்சத்து அதுவும் பார்த்திங்கன்னா வந்து குதிரை வாளியில் தான் நிறைய இருக்குது. இத்தகைய மருத்துவ குணங்கள் சத்துக்கள் அடங்கி உள்ளதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அன்றாட உணவுகளை வந்து நம்ம சேர்த்துட்ருக்கப்ப நம்ம சில வியாதிகளை வருமோன் காப்போம் என்ற முறையிலே நம்ம காத்துட்ருக்கலாம். சிறுதானியங்களோட நன்மைகள் பார்த்திங்கன்னா குளூட்டன் அலர்ஜி உள்ளவங்க கோதுமை சார்ந்த உணவுப் பொருளை வந்து அதிகம் சேர்த்துக்கொள்ள

முடியாது. ஆனால் சிறுதானியங்களை வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கோதுமையில் அந்த பச்சையம் சகிப்புத்தன்மை இல்லாதவங்க அதை சாப்பிட்டோன்னா அந்த குளூட்டன் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள நோய் எதிர்ப்பு மண்டலம் சிறுகுடலை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தும். இதனால் தேவையில்லாத வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால் இதில் வந்து குளூட்டன் ரொம்ப சுத்தமாக இல்லாததுனால இதை நம்ம தாராளமாக உணவில் வந்து சேர்த்துக்கலாம். குளூட்டன் இல்லாத உணவுகள் பார்த்திங்கன்னா நமக்கு நீங்கள் இதையும் விஷயம் தெரிஞ்சிருக்கணும், சிறுதானியங்கள், காய்கறிகள், பழங்கள், இறைச்சி, மீன், முட்டை, பால், பருப்பு வகைகள், உலர்கொட்டைகள், உருளைக்கிழங்கு, அரிசி மற்றும் சோளம். அப்படி இருக்கப்ப வந்து சிறுதானியம் நமக்கு வந்து குளூட்டன் இல்லாத ஒரு தன்மைங்கிறதுனால நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். சிறுதானியங்களோட நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீரழிவு நோயாளிகளுக்கு மற்றும் மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்குது. சிறுதானியங்களில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மாவுச்சத்து குறைவாக உள்ளதுனால நீரழிவு வராமல் தடுக்க பெருமளவு உதவுது. இது வந்து பார்த்திங்கன்னா முதல் நிலை பதப்படுத்துதல், இரண்டாம் நிலை

0: சேர்த்துக்கலாம். சிறுதானியங்களோட நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீரழிவு நோயாளிகளுக்கு மற்றும் மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்குது. சிறுதானியங்களில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மாவுச்சத்து குறைவாக உள்ளதுனால நீரழிவு வராமல் தடுக்க பெருமளவு உதவுது. இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை பதப்படுத்துதல், இரண்டாம் நிலை பதப்படுத்துதல் இருக்குது. முதல் நிலை பதப்படுத்துதலில் அவல் தயாரிக்கலாம். வருமானம் தரக்கூடிய தொழில்நுட்பங்கள் தான் இப்போ நான் சொல்கிறேன். பொறி தயாரிக்கலாம், முளை கட்டுதல் செய்யலாம், இணை உணவுகள் செய்யலாம். சோளத்திலேயே நம்ம அவல் தயாரிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். அந்த வெள்ளை சோளத்தை வந்து 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு இதை வந்து நல்லா உலர்த்திட்டு 18% ஈரப்பதம் இருக்கப்ப உரல் மற்றும் இரும்பு உருளை வச்சு பட்டையாக்கிட்டோன்னா அதை வந்து உலர வச்சா நமக்கு ஒரு அருமையான சோள அவல் கிடைக்குது. வரகு அவல் வந்து பார்த்திங்கன்னா அதையும் நம்ம வந்து 2-3 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி ஈரப்பதம் வந்து சமநிலை அடைஞ்சதுக்கப்புறம் ஆவியில் வந்து 5 நிமிஷம் வேக வச்சு இதை வந்து சூடாக்கணும். மறுபடியும் வந்து அந்த உருளைகளை வச்சு நம்ம தேய்க்கிறப்ப வந்து அவலாயிடும். மறுபடியும் சூரிய ஒளியில் வந்து 3 மணி நேரம் நம்ம வந்து உலர்த்தினாலே போதும். இதுக்கும் இப்போல்லாம் நவீன இயந்திரங்கள் வந்துடுச்சு. நவீன இயந்திரங்களை யூஸ் பண்ணி எளிதாக நம்ம வேலைகளை சுலபமாக முடிக்கலாம். பொறி தயாரித்தலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாலெலாம் அரிசியில் மட்டும்தான் பொறி தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம், நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சிறுதானியங்களையும் பொறி தயாரிக்கலாம். முளைப்பு பண்ணக்கூடிய சிறுதானியங்கள் வந்து நமக்கு இன்னும் நம்ம ஜீர்ண மண்டலத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஜீர்ணிக்கக்கூடியதாக மாறிடுது. முளைப்பு வந்து கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி சிறுதானியங்களை மட்டும்தான் முளைப்பு பண்ண முடியும். 10-16 மணி நேரம் ஊற வச்சுட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முளை கட்டுதல் 48 மணி நேரம் அதிகபட்சம் நம்ம முளைப்பு பண்ணிட்டு நிழலில் உலர்த்தி வறுத்து வச்சிட்டோம்னா இதுவே ஒரு அருமையான எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மாவு. இது எல்லாருமே சாப்பிடக்கூடியது. அடுத்து இணை உணவுகள், இந்த நம்ம முளைப்பு செய்யப்பட்ட சிறுதானிய மாவு வச்சு மற்ற பொருட்களோட பயிர் வகைகளோடலாம் நம்ம சேர்த்து ஒரு அருமையான இணை உணவாலாம் தயார் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு அரிசி, கேழ்வரகு, பச்சைப்பயிறு இந்த மாதிரி ரேஷியோ இருக்குது. இல்லைன்னா கோதுமை, சாமை, பொட்டுக்கடலை மாவு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேஷியோ இருக்குது. இதை வந்து சுத்தம் செய்து முளை கட்டிய மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணி வாசனை தேவைப்பட்டதுன்னா ஏலக்காய் சேர்த்து நம்ம வந்து இதோட தேவைப்பட்டால் நமக்கு இனிப்பும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஏலக்காய் சேர்க்காமல் இருந்ததுன்னா நம்ம வந்து கீரைகள், காய்கறிகளை சேர்த்து நம்ம வந்து ரொட்டியாவோ இல்லை வேறு ஏதாவது கஞ்சியாவோ நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இன்னும் பல்வேறு மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் இருக்குது. நம்ம பாரம்பரிய உணவுப் பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி, களி, கஞ்சி, இட்லி, தோசை, புட்டு, பொங்கல், அதிரசம், முறுக்கு, போளி இந்த மாதிரி பொருட்களும் தயார் பண்ணலாம். இது வந்து அரிசி மாவை மட்டும்தான் வச்சு செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. உளுந்த மாவு வச்சு தான் களி செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி சிறுதானியங்களை யூஸ் பண்ணி இவ்வளோ பாரம்பரிய உணவுப் பொருட்கள் நம்ம வந்து தயார் பண்ணலாம். அடுமனை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா பிரெட், பன்னு, பிஸ்கட், ரஸ்க், சூப் ஸ்டிக்ஸ், கேக்கு, பீஸா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களை வந்து மிக்ஸ் பண்ணி கோதுமை மாவுவா 70%, 30% வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய மாவை மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணலாம். நூடுல்ஸ் வகைகளும் வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணலாம். மேக்ரோனி, சேமியா மற்றும் உடனடி தயார் நிலை உணவுகளையும் நம்ம நிறையவே தயார் பண்ணலாம். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே பாரம்பரிய தின்பண்டங்கள் இல்லைன்னா அடுமனை பொருட்கள் இதெல்லாமே தயார் பண்ணுறதுக்கு வேளாண்மை அறிவியல் மையத்தில் வந்து நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இது இன்னும் போக நிறைய இன்ஸ்டன்ட் மிக்ஸும் இதில் தயார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பயிற்சிகள் வேணால் நீங்கள் வேளாண்மை அறிவியல் மையம் திருவண்ணாமலை மாவட்டத்தை அணுகலாம்.
1: சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பற்றின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவங்க நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: ஆமாம் செல்வி, சிறுதானியங்கள் எவ்வளவு சத்துமிக்க ஆரோக்கியமான அவசியமான உணவு அப்படின்னும் இதை நாம் எப்படி எளிமையாக மதிப்பு கூட்டி பயன்படுத்திக்கலாம்னு அருமையாக எடுத்து சொன்னாங்க.
1: முத்தழகு, நானும் இன்னைக்கு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: செல்வி, இது தொடர்பா பயிற்சி தரதா சொன்னாங்க பாரு, அதை கவனிச்சியா?
1: கவனிச்சது மட்டுமல்ல, இப்பவே பயிற்சிக்கு என் பேரை பதிஞ்சிடலாம்னு இருக்கேன்.
2: நானும் தான், வா போவோம்.

0: என்ன மருதாணி, இங்க எங்க
1: வா பொன்னி? இங்கன சிறுதானிய கூட்டம் நடந்தது இல்ல, அதுல என் பேரை கொடுத்துட்டேன். இப்ப பக்கத்து ஊர் வரைக்கும் போய் ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சிட்டு வரலான்னு இருக்கேன்.
0: அட, நானும் பேர் கொடுத்துட்டு தான் வரேன். மருதாணி, என்ன விஷயமா?
1: அங்கன ஒரு அண்ணன் இயற்கை முறை விவசாயத்தை பாத்துட்டு வராரு. அதான் அவர்கிட்ட போய் அதை பத்தின தகவல்களை கேட்டு தெரிஞ்சிட்டு வரலான்னு இருக்கேன்.
0: அப்படியா? மருதாணி மருதாணி, நானும் உன் கூட வரம் புள்ள. இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைதான். ஆனா அதை பத்தின எந்த தகவலுமே தெரியாம அதை எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ நல்ல வேலையா சொல்லிட்ட, என்னையும் கொஞ்சம் கூட்டிட்டு போ புள்ள.
1: அதுக்கு என்ன பொன்னி, தாராளமா வா.
0: ஏ மருதாணி, இப்ப அவரு என்ன விவரம் சொல்ல போறாரு?
1: இயற்கை வேளாண்மையில இடுபொருட்கள் தயாரிப்பு பத்தி திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தை சேர்ந்த டி ஆறுமுகம் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டு தெரிஞ்சுப்போம் உள்ள.
2: செயற்கை இடுபொருளை காட்டிலும் இயற்கை இடுபொருட்கள் மண் வளத்தை வளப்படுத்துதல எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குது சார்?
3: ஒரு விவசாயியா இருந்தா ஒரு மாடு, நாலு ஆடு, பத்து கோழி, வெளியோர பயிர்களான புங்கன், பூவரசு, வாதநாராயணன், அகத்தி, சித்தகத்தி, சீமகத்தி எல்லாம் இருக்கணும். அதுபோல ஒரு விவசாயியா இருந்தா கண்டிப்பா ஒரு நாட்டு மாடு இருக்கணும். கலப்பின மாடுகள் பால்காக வச்சிருந்தாலும் வருமானத்துக்காக இருந்தாலும் இயற்கை வழி வேளாண்மை செய்யணும், இயற்கை இடுபொருள் தயார் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாட்டு மாடு இருக்கணும். அது எந்த ரக நாட்டு மாடா இருக்கலாம். ஒரு நாட்டு மாடு இருந்தது அப்படின்னா பஞ்சகவியம், மூலிகை பூச்சி, விரட்டி, அமிர்த கரைசல், தேமூர் கரைசல், மட்கா காடு, ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், எண்ணற்ற இடுபொருட்களை நம்மளே நாம் தயார் பண்ணிக்கலாம். அதிகமான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் வாங்கி நம்ம மண் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் கெடுத்துக்கிறத விட முன்னோர்கள் வழிகாட்டினபடி அதுக்கு ஒரு பழமொழி சொன்னாங்க, மாட்டு உரம் மறு வருஷம், ஆட்டு உரம் அந்த வருஷம், கோழி உரம் கோடி வருஷம், மண்புழு கழிவுரம் மறுமாசம். மேலும் ஒரு பசு இருந்தா பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம், கோமியம், பால், தயிர், நெய் வைத்து பஞ்சகவியம் தயார் பண்ணலாம். மேலும் சோத்து கத்தாழைய ஆடாதோட நொச்சி, சீதா பழையலை இதெல்லாம் எடுத்து பசு கோமியத்தோட அதை இடிச்சு ஊற வச்சு அதை பூச்சி விரட்டியாக பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பனம்பழம் இருந்ததுன்னா அதை பழ கரைசலாக மாற்றிக்கலாம். பப்பாளி பழம் இருந்தால் அதை பழ கரைசலாக மாற்றிக்கலாம். வளர்ச்சி ஊக்கிக்காக அது பயன்படும். மேலும் ஜீவாமிர்தம் தயார் பண்ணலாம். எண்ணற்ற இடுபொருட்களை நாம் தயார் பண்ணிக்கலாம். பஞ்சகம் தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு தேவையானது நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. 2 கிலோ சாணம், 2 லிட்டர் கோமியம், 1.5 லிட்டர் பால், 100-350 கிராம் நெய், தயிர் 1.5 லிட்டர். இதுதான் பஞ்சம்னா 5, கவ்யம்னா கரைசல். பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருளை வைத்து செய்யக்கூடியது. அதிகாலையில் பசு எழுந்த உடனே சுத்தமான ஒரு பிளாஸ்டிக் டப்பில் அல்லது ஒரு பக்கெட்டில் அந்த சாணத்தை சேகரம் பண்ணிக்கிடணும். அதுபோல 2-3 பசு இருந்ததுன்னா கோமியம் 2 லிட்டர் ரொம்ப எளிமையாக கிடச்சிரும். அதுவும் சேகரம் பண்ணி வச்சுட்டு சாணத்தையும் ஒன்றோடு ஒன்று சேரணும் அப்படின்னா பிசைஞ்சு வச்சிடணும். காலையில் பிசைஞ்சு வச்சிட்டோம்னா சாயந்தரம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும். பால், கோமியம், தயிர் இதை கலந்து வச்சுக்கணும். இது செய்யக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா மண் பானையாக இருந்தால் ரொம்ப விசேஷம், அல்லது ஒரு சின்ன ட்ரம்மு வச்சுக்கலாம். ஈயத்துலேயோ இரும்புலையோ வேறு உலோகத்தில் செய்தோம் அப்படின்னா அதோட நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை இழந்து போயிடும். மண் பானையும் அந்த பிளாஸ்டிக் ட்ரம்மில் செய்யும் பொழுது ரொம்ப உதவிகரமாக இருக்கும்.
2: விவசாய இடுபொருட்கள்லேயே சில இடுபொருட்களை பார்த்தீங்கன்னா நோய்களை குணப்படுத்தும், அதே சமயத்தை வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும். அப்படிப்பட்ட ஒரு இடுபொருள் தான் மீன் அமினோ அமில கரைசல். இந்த மீன் அமினோ அமில கரைசல் எப்படி தயாரிக்கிறது, எந்தெந்த சமயங்களில் வந்து பயிர்களுக்கு தெளிக்கிறது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
3: மீன் அமினோ அமிலம் ரொம்ப எளிமையாக தயார் பண்ணக்கூடியது. நம்ம எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு உணவு மீன். அதோட கழிவுகளான மண்டை, குடல், செதில், வால் இந்த மாதிரியான கழிவுகளை இப்போ ஒரு 2.5 கிலோ மீன் கழிவு அப்படின்னா 3 கிலோ மண்டை வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். ஒரு ட்ரம்மில் மீன் கழிவுகள் நாட்டு சர்க்கரையோட கலந்து சுமார் 50 நாளாவது இதை வைக்கும் பொழுது அந்த இதோட சேர்ந்து உருகி அது தேன் போன்று இருக்கும், பனம்பழ வாசனை இருக்கும். இதை வந்து யூரியாவுக்கு இணையாக, யூரியா கிடைக்காத காலங்களில் அல்லது நம்ம இயற்கை வழி வேளாண்மை செய்கிறோம், நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மீன் அமினோ அமிலத்தை நம்ம என்ன செய்யலாம்னா கரைசலோட தெளிக்கும் பொழுது பயிர் நடவு பிறகும் பூக்கும் தருவாயிலையும் அந்த பிஞ்சு இறங்கும் தருவாயிலையும் இதை தெளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா வளர்ச்சி ஊக்கியாகவும் பூச்சி விரட்டியாகவும் இந்த மீன் அமினோ அமிலம் வந்து தயார்.

0: இருக்கும். சின்ன ஒரு குறிப்பு, நம்ம மீன் கழிவுகள் கிடைக்காத சமயத்துல நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய கால்வாயிலையோ குளத்திலேயோ பூனை மீன் சொல்லுவாங்க, கேட்ஃபிஷ், கிட்டத்தட்ட ஒரு மீன் வந்து 2 to 2.5 kilos வரைக்கும் அவ்வளவு பெரியதா இருக்கும். அது இலவசமா நமக்கு கிடைக்குது. அப்பேற்பட்ட அந்த பூனை மீனை பிடிச்சி இந்த மீன் அமினோ அமிலம் செய்தோம்னா நம்மளுக்கு அதோட குவான்டிட்டி அளவு வந்து அதிகமா இருக்கும். விவசாயிகளுக்கு நாட்டு சக்கரம் மட்டும்தான் வாங்க வேண்டியிருக்கும். இந்த எளிமையா தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கலாம்.
1: இப்ப பாத்தீங்கன்னாக்கா பணம் பழத்தையே கூட பல கரைசலாக நாம் வந்து விவசாயத்துக்கு இடுபொருளா பயன்படுத்தலாம். எந்த ஒரு செலவு இல்லாம பல கரைசலை எப்படி தயாரிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது, எந்தெந்த பயிர் வகைகளுக்கு பயன்படுத்தலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: பணம் பழ கரைசல் நம்மளுக்கு கிராமங்கள்ல எளிமையா கிடைக்கக்கூடியத நம்ம அது ஒரு கரைசலா மாற்றி பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாக நம்ம மாத்தி கொடுக்கும் பொழுது நோயில்லாத நஞ்சில்லாத உணவு தயாரிக்கிறதுக்கு இந்த பணம் பழ கரைசல் பெரிதும் உதவியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இளநீராகவும் நொங்காகவும் கடுக்காயாகவும் மாறி பணம்பழமா விழுந்து அந்த பணம்பழ 200 liters பெரிய ஒரு பேரல்ல ஒரு 180 liters சுத்தமான தண்ணி, குளோரின் பவுடர் சேர்க்காத தண்ணியா இருக்கணும், கிணத்து தண்ணியா கூட இருக்கலாம், அல்லது நம்ம கால்வாயில ஓடுறக்கூடிய சுத்தமான தண்ணியா கூட இருந்துக்கலாம். நல்லா வடிகட்டி ஒரு 5 to 7 பணம்பழம் மேல இருக்க அந்த மூடிய எடுத்துட்டு அந்த பழத்தை வந்து தண்ணியில ஒரு 10 to 15 நம்ம ஊற வைக்கும் பொழுது அந்த பழம் நல்ல நொதித்தல் ஏற்பட்டு அழுகி அற்புதமான கரைசலா கரைஞ்சிரும். அந்த விதைகள் எடுத்து திரும்ப நம்ம பண விதைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த கரைசல் கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து வளர்ச்சி ஊக்கியாக பயன்படும். இது வந்து தக்காளி வெண்டை போன்ற காய்கறி பயிர்களுக்கு ரொம்ப பெரிதும் உதவிகரமாக இருக்கும். எளிமையாக வேலியோரமாக இருக்கக்கூடிய பனைமரங்கள்லிருந்து காய்கறி பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்தக்கூடியது இந்த பனம்பழ கரைசல்.
1: வேளாண் இடுபொருட்களில் பல இடுபொருட்கள் பல அற்புதமான சக்தி வாய்ந்தது. அந்த வகையில் காய கரைசலை எப்படி தயாரிக்கிறது, எந்தெந்த பயிர்களுக்கு எந்த சமயத்துல பயன்படுத்தலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: காய கரைசல் அப்படிங்கிறது வீட்டுக்கு ஒரு தென்னை மரம் மாதிரி, வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம், ஏழைகளின் கற்பக விருட்சம்னு சொல்லக்கூடிய அந்த முருங்கை மரத்திற்கு ரசாயன உரம் இல்லாம அதிகமா காய்க்கணும். அதாவது நிறைய வந்து அந்த பிசின் வராம இருக்கணும் அப்படின்னா பால் காயம்னு சொல்லுவாங்க, கட்டி காயம்னு சொல்லுவாங்க. இதை வந்து தமிழ் மருந்து கடைகள்ல கிடைக்கும், அல்லது பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கூட இருக்கும். இதை ஒரு 100 to 150 grams வாங்கிட்டு ஒரு 5 liters தண்ணியில நம்ம என்ன செய்யணும்னா அதை உடைச்சி ஒரு நாள் இரவு முழுவதும் அதை ஊற வச்சுட்டு ஒரு 25 to 50 grams முருங்கை மரத்தை ஒரு அடி தள்ளி தோண்டி அதை வச்சுட்டு சுத்தி இந்த காய கரைசல் தண்ணியை விடும் பொழுது பூக்கும் தருவாயிலையும் பிஞ்சி இறங்கும் தருவாயிலையும் இப்படி 2 times நம்ம இந்த காய கரைசலை விடும் பொழுது போரான் சத்து மரத்துக்கு நல்லா கிடைக்கும். காய்க்காத முருங்கை மரம் கூட அதிகமான காய்களை தருவதற்கு பெரிதும் உதவிகரமா இருக்கும். முருங்கை மரத்துக்கு அற்புதமான ஒரு அருமருந்து இந்த காய கரைசல்.
1: இன்னைக்கு வந்து விவசாயத்துல ஒரு பெரிய சவாலா இருக்கக்கூடியது மாவு பூச்சி. பயிர்களை கொண்டையில போய் உட்கார்ந்துட்டு எந்த பயிர்களையும் வளர விடாம விவசாய பெருமக்களுக்கு வந்து பெரும் பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த பூச்சி. இந்த பூச்சியை கட்டுப்படுத்துறதுல 3G கரைசல் வந்து நல்ல ஒரு பங்களிப்பை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அந்த 3G கரைசல் எப்படி தயாரிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: 3G அப்படிங்கிறது ஒரு ஆங்கில பெயரா இருந்தாலும் சிஞ்சர், சில்லி, கார்லி இந்த 3G சேர்ந்தது தான் 3G. இஞ்சி ஒரு 1/2 kilos, காரமான பச்சை மிளகாய் 1/2 kilos, அல்லது காந்தாரி மிளகாய் கிடைச்சதுன்னா ஒரு 100 grams போதும். வெள்ளைப்பூண்டு ஒரு 1/2 kilos. இதை வந்து அம்மிலையோ உரல்லையோ கை விடாமல் அரைச்சி எடுத்துட்டோம், அல்லது மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டுங்க. இதை எடுத்து கொண்டு போய் நல்ல சிறப்பாக வளர்ந்துருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து எடுத்து வச்சிருவோம். ஒரு இனிப்பு சுவை போன்ற திரவத்துக்காக நன்றி கடனா இந்த பூச்சிகளை எடுத்துக்கொண்டு போய் எல்லா இடத்துலையும் வைக்க வேண்டிய வேலை எறும்பு. அது நல்ல வளர்ந்த செடிகள் உள்ள சாரெல்லாம் உறிஞ்சி விவசாயிகளுக்கு அதிகமான பொருளாதார சேதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த மாவு பூச்சி, சப்பாத்தி கள்ளி பூச்சின்னு ஒரு பெயர். இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த 3G கரைசல் அக்னி அஸ்திரம்னு தமிழில் சொல்லுவாங்க. ஏன்னா இது மூணுமே அதிகமாக எரியூட்டக்கூடியது, எரிச்சலை தரக்கூடியது. இதை மாட்டு கோமியம் அல்லது புளிச்ச மோரில், புளிச்ச மோர் ஏன்னா ஒட்டுறதுக்கும் இன்னொன்று வளர்ச்சி ஊக்கிக்காகவும் பயன்படும். மிளகாய் செடி மற்ற எல்லா காய்கறி பயிர்களுக்கும் வரும். குறிப்பாக பருத்தியில் அதிகமாக தாக்கக்கூடியது. அதிகமாக மாவு பூச்சி இருந்தது அப்படின்னா சாயந்தர வேலைகளில் புளிச்ச மோர் அல்லது மாட்டு கோமியம் சாணியத்தோட ஒன்றா கலக்கி நம்ம நனைகிற மாதிரி தெளிச்சு விட்டுட்டோம்னா விழுந்துரும் இந்த மாவு பூச்சி. அந்த பூச்சிகளுக்கு எரிச்சல் தரக்கூடிய ஒரு அருமருந்து இந்த 3G கரைசல்.
1: ஜீவ அமிர்தம், அதாவது வந்து பேர்லயே இருக்குது, ஜீவனை அமிர்தமாக்கக்கூடிய ஒரு பொருள், விவசாய இடுபொருள் சொல்லலாம். இந்த ஜீவ

0: எந்தெந்த வகையில வேளாண் பயிர்களுக்கு பயன்படுது, இதை எப்படி தயாரிக்கலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களா சார்.
1: மண்ணு தான் பிரதானம். அந்த மண்ணை வலுப்படுத்தக்கூடியது, அதில் இருக்கக்கூடிய அங்கக பாக்டீரியா நுண்ணுயிர்களை அதிகப்படுத்தக்கூடியது, அது ஜீவம், அந்த உயிர் பெறக்கூடியது இடத்தை வளமாக மாற்றக்கூடியது அந்த ஜீவாமிர்தம். சாணம், பாசி பயர்மாவு, கோமியம், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் கலந்து எந்த வயலில் நம்ம பண்ண போகிறோமோ, அல்லது ரசாயன உரம் போடாத இடம், நல்ல ஒருபிடி உயிருள்ள மண் எங்கே இருக்கும் அப்படின்னா, புங்கன் மரத்து தூறு, வேப்ப மரத்து தூறு, அல்லது கரையான் புத்து, அங்கே இருக்கக்கூடிய ஒருபிடி மண்ணோட நம்ம அந்த கரைசலை கலந்து ஒரு மூணு நாள் வச்சிடணும். மூணு நாளுக்கு அப்புறம் அதில் நிறைய பாக்டீரியா நுண்ணுயிர்கள் வந்து பெருகிரும். ஏன்னா நாட்டு சர்க்கரைக்கும் பாசி பயிர் மாவு அல்லது கடலை மாவு அல்லது உளுந்த மாவு, சாணம், ஏற்கனவே அதில் யூரியா, கோமியத்திலையும் யூரியா இருக்கு, நல்ல தலைமணி சாம்பல் சத்தை உருவாக்கி மண்ணை வளப்படுத்தக்கூடியது, மண்ணில் வந்து பாக்டீரியாவை அதிகப்படுத்துவதற்கு இந்த ஜீவாமிர்த கரைசல் ரொம்ப அற்புதமானது. நம்ம விதை விதைக்கிறதுக்கு முன்னால் இந்த ஜீவாமிர்தத்தை தயார் பண்ணி நம்ம வயல் முழுவதுமாக அல்லது ஒரு சின்ன பானையில் ஒரு சின்ன துளையிட்டு அதில் ஒரு சின்ன ஒரு கயிறு போல் வச்சிட்டோம்னா ஜீவாமிர்தம் சொட்டு சொட்டாக அந்த பம்ப் செட்டு தண்ணியோடைய கலந்து நம்ம வயலுக்கு போகும். அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை மேம்படுத்துவதற்கு இந்த ஜீவாமிர்தம் பெரிதும் உதவிகரமாக இருக்கும்.
0: ஜீவாமிர்தத்திலேயே கன ஜீவாமிர்தம் எப்படி தயாரிக்கிறது, அது எந்தெந்த வழிகளில் பயன்படுத்துறது, அந்த விவரத்தை சொல்லுங்களா சார்.
1: நம்ம இப்போ கொஞ்சம் இடம் வச்சிருக்கோம், ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் வச்சிருந்த ஜீவாமிர்தம் தயார் பண்ணி நம்ம தெளிச்சு விட்டுட்டோம். ஒரு 10 ஏக்கர், 50 ஏக்கர், 100 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த கன ஜீவாமிர்தம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நிறைய மாடுகள், ஒரு 50-60 மாடுகள் வச்சிருக்கிறோம், நிறைய சாணவரம் கிடைக்குது அப்படின்னா அது கூட நம்ம என்ன செய்யலாம்னா, வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சாணம், அதாவது கிட்டத்தட்ட 500 கிலோ சாணம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3-5 கிலோ பயிர் மாவு, ஒரு 5 கிலோ நாட்டு சர்க்கரை, அது கூட கோமியம் ஒரு 50 லிட்டர், இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று தெளித்து தெளித்து தெளித்து இந்த கனஜீவாமிரதத்தோட கலந்து ஒரு பெரிய தார்பாலின் ஷீட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 3-5 நாள் நிறைய அதில் நுண்ணுயிர்கள் வந்து வளர்ந்து பெருக்கமாயிரும். அதை மற்ற உரங்களோட கலக்கும் பொழுது அதிகமான கனஜீவாமிர்தம் நம்மளுக்கு உருவாகிரும். இதை வந்து மானாவாரி பயிர்கள் வைக்கக்கூடிய பெரு விவசாயிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இந்த கன ஜீவாமிர்தம் தீரவ வடிகளாக இருக்காது, உங்களுக்கு அதில் உயிரோடவும் இருக்கும், புட்டு மாவு பதத்தில் ஈரமாக இருக்கும், அதிகமாக நன்மை தரக்கூடியது, பெரிய விவசாயிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கக்கூடியது கன ஜீவாமிர்தம்.
2: இயற்கை வேளாண்மையில இடுபொருட்கள் தயாரிப்பு பத்தி திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தை சேர்ந்த டி ஆறுமுகம் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? ரொம்ப தெளிவா சொன்னாருல்ல?
3: கேட்டேன் பிள்ளை, கேட்டேன். இவ்வளவு நாளா இந்த பஞ்சகாவியா, மீன் அமில கரைசல் இத பத்தி கேள்விதான் பட்டிருக்கேன். இன்னைக்கு அத பத்தின விளக்கமும் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இவர் சொன்ன முறையில இதையெல்லாம் தயாரிச்சு எங்க தோட்டத்துக்கு நான் பயன்படுத்திக்க போறேன்.
2: நல்லது புள்ள, சரியா சொன்ன. இதனால நம்ம மண் வளமும் மேம்பட போகுது, நம்ம வாழ்க்கை தரமும் உயரப்போகுது. இதுதானே நமக்கு வேணும்.
3: நல்லது மருதாணி, இன்னைக்கு சிறுதானியங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன், இயற்கை விவசாயத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: ரொம்ப நல்லது பிள்ள. விவரம் அறிஞ்சு விவசாயம் செய்யணும்னு சும்மாவா சொன்னாங்க? நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
5: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால்

0: ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
1: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு அமைப்பில் உதவி. டி துர்கா. அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெற்ற 11வது பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டுப்புற இசை, கலாச்சார பாரம்பரியம், மொழிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கலாச்சார பாரம்பரியத்தை பேணி காக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் 10 உறுப்பு நாடுகள் உட்பட 14 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இதன் மூலம் உறுப்பு நாடுகளின் கலைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாட்டில் 300 கிகாவாட் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான சுதேசி கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசின் தொழில் முன்னேற்ற திட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை செய்வது அவசியம் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2029 ஆண்டு நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திமுக, அஇஅதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. சட்ட சேவைகள் மையத்தில் இடம்பெற்றுள்ள தன்னார்வலர்கள் நீதிமன்றங்களை நாடும் மக்களுக்கு கண்ணியமான முறையில் தீர்வு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி

0: திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சட்டம் மற்றும் நீதி தொடர்பான மேற்கு மண்டல கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் மொழிகளில் அவர்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சூரியகாந்த் வலியுறுத்தினார். ராபிட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மதுரை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்துள்ளது. பின்னர் விளையாடிய மதுரை அணி 19.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 240 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் டோல்பி திரைப்படத்திலிருந்து.

வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: இதுவரை சுகுணா புருஷோத்தமன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போன

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே.

0: வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ். இனிய பாடலாக நிறைவு பெற்றது மதுரை தஞ்சல்.

நேரம் இரவு 9:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் பகுதியில் சிவாஜி கணேசன் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்

0: வாணி மதுரை வானொலி.
1: இதுவரை கேட்டோம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் பகுதியில் சிவாஜி கணேசன் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசித்தோம். தொடர்வது அகில பாரத இசை நிகழ்ச்சி டெலி ஏஞ்சலா. கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

நேரம் இரவு 11 மணி. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். நாளைய நிகழ்ச்சிக்கான அறிவிப்பினை கேட்கவிருக்கிறோம். அதிகாலை 5:45 இன்று சக ஆண்டு 1948 ஷர்வான் மாதம் 18 நாள் பராபவ வருடம் ஆடி மாதம் 24 நாள்

0: 2026 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாளொரு குரல் 349. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம். 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க. வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். காலை 6:15 பக்தி மாலை. 6:35 இன்று ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தி பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க. அறிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள். 7:00 கலை தென்றல். 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக. 7:25 நலமாய் வாழ இயற்கையின் வரம் தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. தாயமுதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் த. அன்பரசி அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். 8:00 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 8:30 மதுரை தென்றல். 9:00 இசைப்பட்டகம் டாக்டர் ஸ்ரீ பாத பின்னாகபாணி பாட்டு அன்னவரப்பு ராமசுவாமி வயலின் தண்டபாணி ராம மோகன ராவ் மிருதங்கம். காலை 10:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 மதுரை தென்றல். 12:00 நிகழ்ச்சி நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 சங்கீத சாரல் வி கிருஷ்ணசாய் வி மிகுந்தசாய் இருவர் பாட்டு பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி வயலின் தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் மிருதங்கம். பிற்பகல் 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 கனிந்த வாழ்வு ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்களை கேட்கலாம். ஒன்று 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 மெல்லிசை 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரை தென்றல். 2:40 இசை பயிற்சி ஆசிரியர் பி கிருஷ்ணமூர்த்தி மாணவர் ஷோபா ஸ்ரீராம் பகுதி 2 சென்னை அஞ்சலாக. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3:00 மதுரை தென்றல். 4:00 நாடகம் RR கிரியேஷன்ஸ் இன் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம் எழுதியவர் ரம்யா அவர்கள். இசை கந்தசாமி அவர்கள். இயக்கம் கே வி நாராயணன் அவர்கள். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஜே ஜயா. படைப்பு சென்னை வானொலி நிலையம். மாலை 5:00 குட்டீஸ் நேரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஸ்ரீ சேவூகமூர்த்தி உயர்நிலைப்பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். மாலை 5:30 கிராமிய தென்றல் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காந்தி நகர் என் ராஜம்மாள் மற்றும் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள். 6:00 நிகழ்ச்சி நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 ஒருபட பாடல்கள் இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழுக்கி வருகிறது. 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல். மாலை 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக. எழுதியவர் வி கார்த்திகேயன். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் மலைத்தோட்ட பயிர்கள் சந்தைப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1 வேளாண் தகவல் வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் ஆகியன கேட்கலாம். 8:00 செய்திருக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 மதுரை தென்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள். 10:00 ரவி வஸ்ரிய அகில பாரத சங்கீத சபா சாத்விகா மோகன் பாட்டு ஹைதராபாத் டெல்லி அஞ்சலாக. 11:00 நிகழ்ச்சி நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்தி டெல்லி அஞ்சலாக. 11:10 ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. நீங்கள் கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை அம்ரித் பூஷன். Prime Minister Narendra Modi has emphasized importance of innovation, research and emerging technologies in shaping India's growth trajectory. Addressing the 57th

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.